0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
5: ஐயோ, இந்த ஃப்ளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு,
6: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
4: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட்வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 பிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், Free courts, BC Flooring Plus.
7: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: HD Double HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 8216
5: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jewelers.
6: மிசிசாகா பிரம்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம், மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில், இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ்.
7: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோர்ப்பரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 647-885-3012. 647-885-3012.

ஜிகிரு தண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிரு தண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டி மன்றம் தான். டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க.

போச்சு, முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா, வேணா தப்பு நான் தான் பண்ண, ஒத்துக்கு நப்பின வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்து டிப பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, போலீஸ் என்ன புடிச்சிட்டான், ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான், அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி மேப்பிள் க்ரோசரி.ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின், பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

கவச்சி ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வாகன
2: விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா, ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யாண்டி மேலத்த.
1: ஏய்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: ஐயோ, இந்த ஃப்ளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
2: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குத்தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
3: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சொலிட்வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ், BC ஃப்ளோரிங் பிளஸ்.
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வகுப்புகள்
2: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222 J.CA. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
1: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி. பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 647-885-3012. 647-885-3012.

கம்மியா கொடுறா. வாந்தி எடுத்துறேன்.

ஏற விதிமாற சதிகார கதிமாற.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- தொடர்தரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில், இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ் .com.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar kalamu closing da, tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: என்ன
9: பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கவே
2: பாக்குறேன் உங்களுக்கு மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன்.
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4665.

0: 4661 வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

சச்சிஹரணாத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குஜாம்பு

பரவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரகிருஷ்டா திஷ்டந்தி வேங்கடபதே தவ சுப்ரபாதம் பாஸ்வானுதேதி விகச

சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சார நிதே பரிபாலய மாம் ரிஷசைலபதே. அதிவேலதயா தவ துர்விஷஹைரனு வேலகிருதைர பராதசதைஹி ஹரிதம் த்வரிதம் ரிஷசை.

ரகோடி விருதாஸ்மர கோடி சமாத் ரதிவல்லவிகாபிமதாத் சுகதாத் வசுதேவ சுதான்ன பரங்கலயே அபிராம

ராஜ தமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம்.

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷாண சேஷாம் விஹிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல.

நிதேத்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதேத்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூ புராத சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்யாம் சம்பாஹனேபி சபதிக்ரமமாததானௌ காந்தாவவாங் மனசகோச்சர சௌ

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே விஷ்ணோ பதே பரம இத்யுதித ப்ரசம்ஸௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்யதயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல ப்ரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதிருஷசாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிகதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே மன்மூர்த்தி காரிய பணே விகடாடவீஷு ஸ்ரீ வெங்கடாதி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்து முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்து முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

ாய வெங்கடேஷாய மங்களம் பிராயஸ்வரணம் பும்சாம் சரண்யத்வேன பாணினா கிருபயாதிஷதே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம் தயாமிருத

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:01. தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன், 416-644-6222. முகநூல் தளத்தினூடாகவும் நீங்கள் எங்களோட நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த வகையில் 10:30 வரைக்கும் தமிழா இடம்பெற இருக்கின்றது. தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே 8 வரைக்கும் மனதின் ராகங்களோடு இணைந்திருந்து உங்களுக்கு பிடித்தது ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து இடம்பெற இருப்பது நவரச கவியரங்கம் 8 9 வரைக்கும். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சி 9:00 to 10:30 வரைக்கும் இடம்பெற காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே 9:30 வரைக்கும் சிறுவர்கள் மாணவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. பெரியவர்களுக்கு என்ன தலைப்பு, என்ன அதிகாரத்திலே பேசப்போகின்றோம் என்பதனை அடுத்த மணிப்பொழுதிலே உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். இந்த மாதிரியாக உங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்நேர்களே, இன்றைய தினம் 3 ஞாயிற்றுக்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து CMR குடும்பம் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களோடு சொன்னதான் இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை ஒரு பாகையாக இருக்கின்றது. காற்று மனித அழுத்தக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 14 பாகை வரை உயர்ச்சியடையும். அதே நேரம் சூரிய ஒளி முகில் கூட்டம் இரண்டும் இணைந்த பொழுதாக அமைய போன்றது. மாலை பொழுதிலே வெப்பநிலை 8 பாகை வரை வீழ்ச்சியடையும். இன்று மாலை பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயரை இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லது. உங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு என்ன பாடல் சொல்லுங்க?
1: எனக்கு அந்த பவளமல்லி அந்த பாட்டு தான்.
0: மல்லிப்பூ வச்சிருக்கீங்களா வீட்ல? வீட்டுக்குள்ள சாடிக்குள்ள வச்சிருக்கீங்க? வளர்ந்துட்டுதான்?

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677
4: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது 6:15. அடுத்த நேரே சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் பிள்ளை, நான் இனி பேசுகிறேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன். இதே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
5: இந்த பாடலுக்கு மெல்ல சாரதா படத்தில் இருந்து மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு
1: நன்றி வணக்கம். இந்த பாடலோடு TM சவுந்தரராஜன்

நேயர்கள் இணைந்திருப்பது மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. சாரதா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏடிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டீர்கள். தொடர்ந்து வருகின்றது ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் ஒன்று.

மனதில் உலகினில் துள்ளும் விடுதேன் தான், அள்ளும் கரம் நான் தான், வஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வு.

0: நேரம் இப்பொழுது காலை 6:25 நிமிடம். அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் காசி நாவல்காய்க்கு.
0: இனிய காலை வணக்கம். எப்படி
1: நல்ல தந்தது மலை வீட்டில் முடிஞ்சு இல்லை உள்ள வந்துட்டான். 11 மணிக்கு வந்து வீட்டில் கொண்டுட்டு நிகழ்ச்சியிலையும் கேட்டுக்கொண்டு இப்போ உள்ள ஒழுங்கியாச்சு.
0: ஆமாம், சொல்லுங்க. இந்த பாடலோடு

0: தமிழ தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடலோடு 8 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். ஒலித்த அந்த அழகான பாடல் பஞ்சவண்ண கிளி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா அவர்களின் குரலிலே ஒலித்தது. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சுதா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக
0: இருக்கின்றேன். சொல்லுங்க, உங்க வருகைக்கு நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: முத்துப்பாள படத்துல இருந்து புன்னை வனத்து குயிலே.
0: என்னை நினைத்து இசை பாடு, அந்த மாதிரி வரக்கூடிய பாடு. மிக்க நன்றி சுதா உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி,
0: வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை எஸ்பிபி அவர்களோடு ஜானகி அம்மா பாடி இருக்கின்றார்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழோடு இணைந்திருக்கிறீங்க இப்பொழுது அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
2: நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
1: சொல்லுங்க கலியுகவர்தன், என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
2: இன்றைக்கு நான் கேட்கும் பாடல் படம் சரஸ்வதி சபதம். பாட்டு கல்வியா செல்வமா வீரமா.
1: பாடல் வரப்போன்றது உங்களுக்காக மிக்க நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி தாங்க ஜி.

0: தமிழ தமிழோடு இணைந்து மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரஸ்வதி சபதம் திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஒலித்த அந்த பாடலை டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். கே வி மகாதேவனின் இசையிலே இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: நான் பராகரைக்கிறேன்.
0: இனிய வணக்கம். பரா, சொல்லுங்க, எப்படி போகுது இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை? என்ன பாடலோடு வந்திருக்கீங்க? அழகான அந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது. மிக்க நன்றி. பெறா
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 6:47 தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அழகான மற்றும் ஒரு பாடல் ஒலி துவைந்திருக்கின்றது. ஹரிகரனோடு சுஜாதா இணைந்து பாடிய பாடல், அது காதல் வீதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் நம்பியாய்கன்.
0: இனிய காலை வணக்கம் நம்பி அவர்களே, சொல்லுங்க. அன்போடு வரவேற்கிறேன். என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: என்ன
0: ராகம், என்ன பாடல் இருக்கின்றது?
1: பாட்டுக்கு பாலைவனம் பூக்கும்.
0: சரி சரி, அந்த பாடலை கேட்டு மகிழுங்க. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து தரப்போன்றேன்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: ஆமாம்.
2: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing that adikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing jayitha Pradhi Selvathukku thanks.
5: செல்லம் இல்லடா செல்வம்.
6: சரி சரி.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: கனேடிய தூதுவர் இசபெல்லா மார்டின் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையிலான முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இணையதளம் ஊடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் பெண்ணொருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 நாள் அரசுமுறை பயணமாக கரீபியன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல்
1: நேர்கள் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் தமிழா தமிழாமிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இணைந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இந்த பகுதியிலே கேட்டு மகிழலாம். சிறப்பான பாடல் தெரிவுகளோடு இணைந்து கொண்டிருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி எல்லோருக்குமே. பொறுமையோடு காத்திருக்கின்ற நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து நவரச கவியரங்கிலே உங்களை சந்திக்க போன்றோம். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையினை நீங்கள் வாசித்து காட்டலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி. அதிலே தமிழ் மொழி சார்ந்து எந்த ஒரு விடயத்தையோ அல்லது பாடலோ எதுவாக இருந்தாலும் குரலோ எதென்றாலும் சிறுவர்கள் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அதனை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போன்றோம். இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்ற தலைப்பு 126வது அதிகாரம். உங்களுக்கு காமத்து பாலிலே 126வது அதிகாரமாகிய நிறை அழிதல் என்ற அதிகாரம் குறித்து நாங்கள் பேச போகின்றோம். அறம் பொருள் எல்லாமே பேசிட்டு வருகின்றோம். இன்பத்துப்பால் காமத்து பாலிலும் கூட அப்பப்போ பேசி இருக்கின்றோம். அதே நேரம் இன்று நாங்கள் காமத்து பாலை தான் தெரிவு செய்திருக்கின்றோம். 126வது அதிகாரமாகிய நிறை அழிதல் என்ற அதிகாரம். நிறை என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு மனக்கட்டுப்பாடு, அதை அடித்து நொறுக்கக்கூடியது காதல், காமம், அந்த உணர்ச்சி. அது எவ்வளவுக்கு நல்லது, என்ன மாதிரி என்பதனை திருவள்ளுவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பது குறித்து நாங்கள் பேச போன்றோம். மன உறுதிப்பாட்டை குலைக்க வல்லது, உடைக்க வல்லது காதல், அது குறித்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சுவாரஸ்யமாக பேசும் அதே வேளை சிந்திக்கக்கூடிய, சிந்திக்க வேண்டிய அற்புதமான ஒரு அதிகாரம்தான் இந்த அதிகாரமும் கூட. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: மற்றவர்கள்
1: அது உண்மைதான், நிச்சயமாக.
2: மருத்துவத்தின் ஒரு பக்கம் சிரிப்பு, இது சிரித்துக் கொண்டிருந்தா வருத்தம் கலந்துடாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதனால
1: சொல்லுங்க,
2: சில ஆரோக்கியமான வாழ்வுக்கு சிரிப்பு ஒரு ஒரு ஒரு உதவிக்கு.
1: நிச்சயமாக நிச்சயமாக. சிரிப்பிலும் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன.
2: ஆமா ஆமா, அதுல நமட்டி சிரிப்பும் கூடாது.
1: ஆமா ஆமா, வாய் விட்டு சிரித்து விட்டா பிரச்சனை போயிட்டு நோயும் விட்டு போயிடும், எந்த வஞ்சமும் இருக்காது. சரி சொல்லுங்க.
2: ஒரு சிரிப்பிலையும் சிரிப்பிலையும் ஆக்கல கண்டுபிடிச்சிருக்கலாம்.
1: நிச்சயமாக நிச்சயமா. ஒரு ஒரு சூழலை அடிப்படையாக கொண்டு சிரிக்கிறது, உணர்வுகளின் அடிப்படையில சிரிப்பார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான சிரிப்புகள் இருக்குன்னு தானே. ஆணவ சிரிப்பு, அகங்காரம், அது எல்லாமே. சரி,
2: நிறை அழிதலுக்கும் ஒரு காரணம், ஒரு புன் சிரிப்பு வந்தாலே நிறை அழிஞ்சு போவோமே நாங்க.
1: கண்டிப்பா, அந்த புன் சிரிப்புலதான் உங்களோட நிறை அழியுதா? சரி, அதை பற்றி தான் நாங்க பேச போறோம் திருக்குறள்ல இன்றைக்கு. எப்படி புன் சிரிப்புல நிறை அழியும் என்று சொல்லி. சரி சொல்லுங்க, என்ன பாடல்
2: அது சார்ந்து? இன்றைக்கு நாங்க படத்துல இருந்து சிரித்து வாழ வேண்டும், பிரசிரிக்க வாழ்ந்துடாதே, அந்த பாடல் நாங்கள் இருந்தது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, மிகச்சிறப்பான வரிகளை கொண்ட ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க. மிக்க நன்றி ரவிபாலா.
2: நன்றி ஜோதி, நன்றி
1: நன்றி, வணக்கம். ஆமாம், சிரிப்பு தினம், எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். சிரிப்பு விலங்குகளில் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு விடயம்தான் சிரிப்பு. இன்று உலக சிரிப்பு தினம் கொண்டாடப்படுகின்றது, கடைபிடிக்கப்படுகின்றது என்று சொல்லியிருக்கின்றார். உண்மைதான், இன்று மே மாதம் 3ஆம் திகதி. மே மாதத்தில் வருகின்ற முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த சிரிப்பு தினம் கடைபிடிக்கப்படுவது உண்டு. சிரிக்கின்ற பொழுது எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு, சமூக ரீதியான நன்மைகள், குடும்ப ரீதியான நன்மைகள், அதே நேரம் உடல் ஆரோக்கியம் சார்ந்து பல நன்மைகள் இருக்கின்றன. நேயர்களே, இதே ஆரோக்கியத்துக்கு மிக சிறப்பு வாய்விட்டு சிரிக்கின்ற பொழுது நோய் விட்டு போகும் என்பார்கள். அந்த மாதிரி தான் இரத்த ஓட்டம் சீராகி இதய துடிப்பு சீரடைகின்றது. இந்த மாதிரி பல நன்மைகள். அதே நேரம் சிரிப்பு மனிதர்களிடையே எப்பொழுதுமே இடைவெளியை குறைத்து ஒரு அந்நியோன்னிய தன்மையை, உறவுகளை வலுப்படுத்தக்கூடியது, நட்பை வளர்க்கக்கூடியது. சிரித்து பழகுகின்ற பொழுது சிரிக்காமலும் முன்னு கொண்டு இருக்கக்கூடாது. யாரை கண்டாலும் ஒரு ஸ்மைல், அதுவும் ஒரு புனிதமான உண்மைத்தன்மை உள்ளதாக இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அந்த மாதிரி சிரிப்பு என்பது ஒரு சமூக பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே சிரி வாழ்வோம், புறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்ற அந்த பாடலை இப்பொழுது தருகின்றேன்.

0: இந்தியா தமிழ் எச்டியின் விடியல். நேரம் இப்பொழுது 7:13. தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: என்ன காலை வணக்கம் ஜோதி, நான் பிரேமா பேசுறேன், எப்படி இருக்கீங்க நீங்கள்?
0: இனிய காலை வணக்கம் பிரேமா அம்மா, நான் நலமாக இருக்கிறேன், நீங்க நலமா?
1: நான் ரொம்ப நலம், நன்றி ஜோதி. உங்களுக்கு
0: சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: எனக்கு இன்னைக்கு நதியை தேடி வந்த கடல் அந்த திரைப்படத்துல தவிக்குது துடிக்குது அந்த பாட்டு இருக்குடா. தவிக்குது தயங்குது ஒரு மனம், துடிக்கும் ஜரத்தது துடிக்கும் செய்யும் இல்லையா?
0: சரி சரி, இது எங்களுடைய திருக்குறளுக்கு தான் சரியா இருக்கும். அதிகாரத்துக்கு
1: அப்படியா? ஓகே சரி,
0: முதலில் நாங்க அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
1: சரி, நன்றி ஜோதி உங்களுக்கு.
0: வணக்கம் வணக்கம்.

0: பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
3: ஐயோ, இந்த புளோர பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்கிராச்சஸா இருக்கு.
4: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குத்தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
1: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சொலிட்வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்கார்ப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ், BC ஃப்ளோரிங் பிளஸ்.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
9: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
10: நேரம் இப்பொழுது 7:21. தமிழா தமிழாவிலே இணைந்து கொண்டு மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த நேரம் என்ன பாடல் கேட்க போன்றார்? வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம் தமிழமையே. வணக்கம், எப்படி? நலமா இருக்கீங்களா?
10: நலமாக இருக்கின்றேன் சிவலிங்கம் ஐயா, உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எப்படி?
11: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நிகழ்ச்சியை சந்தோஷமா தமிழ்மையே.
10: நீங்க எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறீங்க சிவலிங்கம் ஐயா.
11: நன்றி தமிழனே. ஏன்னா அந்த குழந்தைகள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு தான் போவேன்.
10: குழந்தைகளிட நிகழ்ச்சியை கேட்டுட்டு தான் போக போறீங்களா?
11: கடந்த
10: வாரம் கேட்டிருந்தீங்களா குழந்தைகள்?
11: ஓ, அந்த மூணு குழந்தைகளும் அருமையாக நிகழ்ச்சியை நடத்தினாங்களும்
10: வந்து தமிழ்நாட்டில இருந்து மிக சிறப்பாக பேசி இருந்தார்கள்.
11: வணக்கம் வணக்கம்
10: வணக்கம்.

0: வணக்கம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: நேரம் இப்பொழுது 7:32 தியாகராஜன் பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: இனிய காலை வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கேன்.
0: சரி சரி, சொல்லுங்க, இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: பாடல் வந்து கருப்பன் படத்துல இருந்து அழகழகாய் தொடுகிறது எங்க பாடல்.
0: காலை பொழுதில் அழகான ஒரு பாடல்.
1: ஆமா, அழகா மெதுவா ஆரம்பிப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்க தொடர்ந்து இணைந்திருக்கலாம் 8:00 to 9:00 வரைக்கும்.

0: மாலாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். டிமானின் இசையிலே பிரதீப் குமார் பாடிய பாடல் கேட்டீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடலோடு 8 மணி வரைக்கும் நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.

0: நேரம் இப்பொழுது 7:44. தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. இணைந்து சிறப்பித்துக் கொண்ட நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து உங்களை கவியரங்களை சந்திக்க போகிறோம். 8:00 to 9:00 வரைக்கும் ஒலித்த அந்த பாடல் உன்னுடன் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது தேவாவின் இசையிலி உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுனலதா இணைந்து பாடிய பாடல். அந்த பாடல்
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் commercial properties வாங்க விற்க lease செய்ய market knowledge strategy experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் call CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 வரலாற்றில் இன்றைய நாள் May 3 1494 சென் லாகோ என்ற தீவை கண்டுபிடித்தார் கொலம்பஸ். அந்த தீவுதான் பின்னர் ஜமேக்கா என்ற பெயரை பெற்றது. 1802 வாஷிங்டன் DC நகரமாக்கப்பட்டது. 1901 புளோரிடாவின் ஜெகான்ஸ்வில் என்ற இடத்தில் இடம்பெற்ற பெரும் தீயினால் 2000 கட்டடங்கள் அழிந்தன. 10,000 பேர் வரையில் வீடுகளை இழந்தனர். வரலாற்றில் இன்றைய நாள்

நேரம் இவ்வளவு காலை 8 மணி. இவ்வளவு நேரமும் மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கவியரங்களை இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதை தலைப்பிலே கவி வழங்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD hourly news.
3: இலங்கை இன பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஏற்பாடு செய்துள்ள 3வது சுற்று சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. முன்னதாக மார்ச் 2 மற்றும் ஏப்ரல் 9 ஆகிய திகதிகளில் நடைபெற்ற 2 சந்திப்புகளிலும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சில பொதுவான இணக்கப்பாடுகளை எட்டியிருந்தனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 அரசுமுறை பயணமாக கரீபியன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது கயானா, பனாமா மற்றும் டொமினிக்கன் குடியரசு ஆகிய நாடுகளுக்கு அவர் விஜயம் மேற்கொள்கின்றார். கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது 2020 இருந்து 7% விட பெருமளவு அதிகமாகும். தற்போது சுமார் 45 லட்சம் கனேடியர்கள் வறுமையில் வாடுகின்றனர். சராசரி குடும்ப வருமானம் சற்று உயர்ந்திருந்தாலும் விலைவாசி உயர்வால் மக்களின் உண்மையான வாங்கும் சக்தி 2.5% குறைந்துள்ளது. ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் மேற்கொண்டதாக கூறி சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை சீனா கடுமையாக நிராகரித்துள்ளது. பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகளை மீறும் ஒன்றாகும் என விமர்சித்தார்.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேரம் இப்பொழுது காலை 8:04. மீண்டும் மற்றமோர் நவரச கவியரங்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். 9 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்கள் கவி பாடலாம். கவிதை எழுதுறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட அதைத்தான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் படித்ததில் பிடித்த கவிதைகள் இருந்தால் கூட அதனை நிகழ்ச்சியில் வாசிக்கலாம். எல்லா நேயர்களுமே அதிகமாக நீங்கள் எழுதித்தான் வாசிக்கிறீங்க, இருந்தாலும் கூட இதனை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். சில வேளைகளில் எழுதுறதுக்கு நேரம் இருக்காது, ஆனால் பங்கு பெறுறதுக்கு விருப்பம் இருக்கும் இல்லையா? அதனால தான் அதை குறிப்பிடுகின்றோம். இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். ஆமாம், 9 வரைக்கும் இணைந்திருக்கலாம் நேர்களே. அதனை தொடர்ந்து நடைபெற இருப்பது திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சி. மாணவர்களுக்கான நிகழ்ச்சி 9:30 வரைக்கும் இடம்பெறும். அதனை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி. மாணவர்கள் திருக்குறள் மட்டுமல்ல, இதர விடயங்களையும் தமிழ் சான்று எதுவாயினும் அவர்கள் குறிப்பிடலாம் என்பதனையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரம் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சிக்கான அதிகாரத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுகின்றேன். சுவாரஸ்யமாக பேசிக் கொள்ளலாம். ஒரே அறம் பாடி பாடி, இங்கும் அறம்தான் பாடப்போன்றோம், இருந்தாலும் சற்று வித்தியாசமாக பாடப்போன்றோம், அவ்வளவுதான். 126 அதிகாரம் காமத்து பாலிலே நிறை அழிதல் என்ற அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு பிடித்த குரல் பாக்கள் இருந்தால் நிச்சயமாக சொல்லலாம். இல்லாது விட்டாலும் நீங்கள் பொதுவாக பேசிக் கொள்ளலாம். உங்களுக்கு அதாவது காதல் ஒருவருடைய மன உறுதியை உடைக்கும் என்பதை திருவள்ளுவம் சொல்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கெல்லாம் வாழ்வியல் அனுபவம் இருக்கோ, அல்லது பொதுவாக பேசிக்கொள்ளலாம், நம்மளுக்கு அப்படி ஒரு அனுபவமே இல்லை ஜோதி, அப்படி நினைக்கிறீங்களா, அல்லது எப்படி என்பதனை பேச போகிறீங்க? இது சாதாரணமாக எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற ஒரு விடயம்தான். நிறை அழிதல், மனக்கட்டுப்பாட்டை இழந்து போதல், இந்த காதல் காம உணர்ச்சியினால். காதல் காமம் ரெண்டுமே ஒன்று என்பதை தான் நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். பார்க்கலாம், நீங்கள் கூட எந்த வித்தியாசம் இருந்தால் வித்தியாசப்படுத்தியும் சொல்லி காட்டலாம். பார்ப்போம் எப்படி இந்த நிறை அழிதல் தன்னுடைய தன்மையில், அந்த மனக்கட்டுப்பாட்டிலிருந்து இந்த காதல் உடைத்து விடுகின்றது, மனக்கட்டுப்பாட்டை காமம் உடைத்து விடுகின்றது. ஆகவே அது குறித்து நாங்கள் பேச போகிறோம். இங்கே தலைவியினுடைய நிறை தான் அழிகின்றது தலைவனால். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு முருகியல் மிக்க ஆனால் அறம் நிறைந்த ஒரு அதிகாரத்தை தான் பேச போகின்றோம். இப்பொழுது நாங்கள் கவியரங்குக்குள்ளே செல்லலாம். பாடல் ஒன்றை தொடர்ந்து சந்திக்கப் போகின்றேன்.

0: ஏஎம்ஆர் தமிழ் எச்டி எதிர்காலத்தின் முன்னோடி. 24 மணி நேரமும் உங்களோடு நாங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. அவங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையினை, பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்கள் கவியை பாடலாம். நேரம் இப்பொழுது 8:12. 9 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். நேர்களே, இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் நவபாரதி அவர்களே, நீண்ட காலத்தை அழைக்கிறேன்.
1: இனிய வணக்கம் ஆனந்தராஜா, நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நீண்ட நாட்களின் பின்னர் மறுபடியும் உங்களுடைய குரல் ஒலிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வரவேற்கின்றோம்.
2: விதியிலே விரட்டு இந்த வகையில எங்களுடைய குலதெய்வமாகிய வைரவரும் ஊழ்தின தீர்ப்பவர் என்ற அடிப்படையிலையும் வைத்து எழுதியிருக்கிறேன்.
1: ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு கவி.
2: ஆன்மீகம் நிறைந்த
1: மனசு அப்படி சொல்லுது உங்களுக்கு அப்படி. சரி சரி,
2: அந்த ஏதோ எழுதணும் மாதிரி இருந்து எழுதியிருக்கிறேன். படிப்போம் பார்ப்போம்.
1: வாழ்க்கையின் கட்டங்கள் ஒவ்வொன்றும் அப்படித்தான் நம்மளை நகர்த்தி கொண்டு போகும். பிரம்மச்சரியத்துல இருந்து கிரகஸ்தம் இல்லறத்துல இருந்து அடுத்து வனப்பிரஸ்தம் சன்னியாசம், சன்னியாசம் போகாம இருந்தா சரி நாம. சரி, அது சொல்லுங்க, எப்படி
2: ஆரம்பிங்க. வைரவரே போற்றி போற்றி, அறக்கடவுளே போற்றி போற்றி, ஆலயம் காப்பவனே போற்றி போற்றி, ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி போற்றி, விதிக்கு வினையாகும் நாயகனே போற்றி போற்றி, நன்றிக்கு வித்தாகும் வைரவா போற்றி போற்றி, நாய் வாகனமே போற்றி போற்றி, என் வினை யாவும் தீர்ப்பவனே வைரவா போற்றி போற்றி, நல்வினையாக அருள்வாய் வைரவா போற்றி போற்றி, விதி போகும் போக்கில் போகட்டும், காட்டும் கடமையை நாம் ஆற்றி ஆற்றி கடப்போம், நாம் ஆற்றி கடப்போம், கடமையில் கருத்தூன்று கடமையை செய், நடப்பவை நடக்கட்டும் நன்மையாய் அமையட்டும், மனதில் நிலைத்திரு நினைத்ததில் உறுதிகொள், கொண்டதில் நின்று போராடு உள்ளத்தில் உறுதிகொள், அதுவே உன் விதி, சித்தத்தில் தோன்றும் சிந்தனையில் காரண காரியம் தோன்றும், காரண காரியம் கருத்தூன்ற கருமம் ஆற்றுவதே விதி, விதிக்கோர் விதி செய்வோம், விதி செல் பாதை வழியே வழி வழியே மதி செல்ல, மதியுடன் விதியுடன் மதி மோதாது மோர்ந்து மதியது கதியாகி கடமை ஆற்ற விலகி, விதியது விலகி வழிவிடும் வெற்றி கொள்வாய் மானிடா, எழுந்தினில் நடந்துசல் வெற்றி கொள்வாய் மானிடனே. நன்றி, வணக்கம்.
1: அருமை, அருமையாக கவியரங்கினை ஆரம்பித்து வைத்திருக்கிறீங்க. இந்த காலை பொழுதிலே ஆன்மீகமாக எத்தனை போட்டிகள் வந்திருந்தன. சிறப்பு சிறப்பு. நான் யோசித்து 108 போட்டி வரை கொண்டு போக போறீங்களாக சொல்லி நிறுத்திவிட்டீங்க. மிக அருமையாக இருந்தது. பயத்தை நமக்கு நீக்கக்கூடியவர் பயிரவர். நிச்சயமாக காவல் தெய்வம் இல்லையா, அதனால உங்களுக்கு எந்த அச்சமும் கவலையும் வேண்டாம். மகிழ்ச்சியாக இருங்க. ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ்றதுக்கு பயிரவருடைய அருள் கிடைக்கட்டும். இவர் சிவனினுடைய ஆக்ரோஷமான ஒரு வடிவமாக கருதப்படுகின்றார். இருந்தாலும் கூட அவர் பயத்தை நீக்கி நம்மளுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருப்பவர் இல்லையா.
2: ஆமாம்,
1: வடிவம் தான். ஆமா ஆமா ஆமா. சற்று கொஞ்சம் எப்படி சொல்றது, அதான் சொன்னேன், ஆக்ரோஷமான ஒரு வடிவம் கொண்டவர்.
2: அவருடைய
1: அவதாரங்களிலே ஒன்றாக வடிவமாக பார்க்கப்படுபவர். அப்படி என்று இல்லாமல் நம்மளுக்கு ஏற்ற வகையிலும் அவர் அருளுவார் என்பதனையும் அவரை ஒரு காவல் தெய்வமாக பார்க்கின்றோம். சிறப்பான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க ஆனந்தராஜா, மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
2: மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
3: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
0: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
4: இல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. நேரம் இப்பொழுது 8:19. அற்புதமான ஒரு கவி வழங்கி சென்றார் ஆனந்தராஜா அவர்கள். ஆன்மீகத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். பைரவ கடவுளுக்காக எழுதி கொண்டு வந்திருக்கின்றார். சரி, அதே காவல் தெய்வம் நம்மளை தொடர்ந்து காப்பாற்றட்டும். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன்.
1: நன்றி ஜோதி, நன்றி.
0: சரி,
1: முதல்ல
0: சொல்லுங்க.
1: வைரவருக்கு போற்றி, வைரவரை போற்றி கவிதை வந்தது.
0: கண்டிப்பா. ஆமா,
1: என்னுடைய கவிதை ஜோதி, சேர்க்கை நுண்ணறிவு, ஏஐ தலைப்புலதான் நான்
0: வந்திருக்கிறீங்க விஷயத்துக்கு. சொல்லுங்க, இது வரமா சாபமா சொல்லுங்க.
1: கவிதையின் தலைப்பு எடுத்து வந்ததுக்கு காரணம், நிகழ்கால அசம்பாவிதங்களை வைத்துதான் இந்த கவிதையை நான் எழுதுகிறேன் ஜோதி. யாழ் மாவட்டத்துல மருதஞ்சன் உடுத்துறை என்ற பாடசாலையில ஆசிரியர்கள் குழாமாக நின்று எடுத்த படத்தை இந்த ஏஐ உடன் மாணவர்கள் சில பேர் சேர்ந்து ஒரு அசிங்கமாக, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குரூரமாக பதிவேற்றம் செய்து தங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்ட அந்த அந்த நிகழ்வு சகிக்க முடியாமல் இருக்கிறது, மனதிற்கு வேதனை தருகிறது. அதனால் இந்த கவிதை, மாணவர்களின் கண்ணூட்டம் அல்லது மாணவர்களின் பயபக்தி எப்படி செல்கிறது என்று எனக்கே விளங்கவில்லை. அதனால இந்த கவிதையை நான் படிச்சுறி.
0: கண்டிப்பா, இது எல்லாம் வச்சு ஏதோ ஒன்று நமக்கு இந்த மாதிரி ஒரு அறிவியல் நம்மளுக்கு இருக்கின்றது என்கிற பொழுது அதை நாம் நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டும். எத்தனையோ உயர்வுகளை நாம் காணலாம். இப்பொழுது பாருங்க, அதை வைத்துக்கொண்டே எத்தனையோ பேர் எத்தனையோ விடயங்களை சாதிக்கின்றார்கள். அது சிறப்பு. அதை நன்மைக்கு பயன்படுத்துவது தான் எப்பொழுதுமே அழகு. ஆனால் இந்த மாணவர் இப்படி யோசிச்சு பாருங்க, இவற்றையெல்லாம் இப்படியே கொண்டு போனால் என்ன ஆகும் அவர்களுடைய எதிர்காலம்? மாணவர்களுக்கு ஏற்ற நல்ல விடயம் இது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எத்தனையோ அவர்கள் செய்யலாம், நிறைய நாலேஜை அவர்கள் கெயின் பண்ணலாம். ஆனால் அதை விடுத்து இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்பது சமூகத்துல இன்னும் என்ன எல்லாம் நடக்க இருக்குதோ இதை வச்சு.
1: ஆமா, மனதின் வலி. இதை சொல்வதற்கே எங்களுடைய வார்த்தைகள் வெளிவராமல் கூசுகிறது. என்றாலும் எழுத வேண்டிய கடமை எழுதுகிறேன். நிகழ்கால நிகழ்வுகள் எழுதுவது ஒரு கவிஞருக்கு அழகு என்பதை அவர் எழுதுகிறது. சேர்க்கை நுண்ணறிவு, ஏஐ. ஆறறிவு தந்த வியக்கும் அற்புதம், இயற்கையின் பிம்பமாய் சேர்க்கையின் பூதம். செய்யாத செயலுக்கும் செய்ததாய் நம்ப வைக்கும், செய்யாத செயலுக்கும் செய்ததாய் நம்ப வைக்கும். வினாவின் வகையறிந்து மிகையாய் பதிலும் தரும். செல்லரித்த நிழல் படங்களை எழில் கொஞ்ச காட்டும், செல்லரித்த நிழல் படங்களை எழில் கொஞ்ச காட்டும். ஏஐ தொழில்நுட்பம் கூற்றுவனையும் குழப்பி நிற்கும், ஏஐ தொழில்நுட்பம் கூற்றுவனையும் குழப்பி நிற்கும். வையமே தளம்பல், அசலும் நகலும் பேதம் காண. இந்த வையமே தளம்பல், அசலும் நகலும் பேதம் காண. வரும் தலைமுறையில் பாதையில் பதட்டம், வரும் தலைமுறையில் பாதையில் பதட்டம். பொய்யான செய்திகள் உண்மைக்கு புதைகுழி, பொய்யான செய்திகள் உண்மைக்கு புதைகுழி. சேர்க்கை நுண்ணறிவால் நூலாகும் மங்கையர், சேர்க்கை நுண்ணறிவால் நூலாகும் மங்கையர். நம்பி வந்த காதலியை வார்த்தைகளின் மாயையே சிக்க வைத்து சீரழித்து பதிவேற்றும் அலங்கோலங்கள். நம்பி வந்த காதலியை வார்த்தைகளின் மாயையில் சிக்க வைத்து சீரழித்து பதிவேற்றும் அலங்கோலங்கள். உணர்வுகள் மரணித்து கொடூரத்தின் உச்சம், கல்வி வந்து கண் திறக்கும் ஆசான்கள். தெய்வத்தை விஞ்சிய மாதாவின் நிகரான பெண் ஆசிரியர்கள். ஒன்றாய் நின்று பதிவான நிழல் படம், நம்பியிருந்த தலைமுறை வக்கிர மாணவர் கையில். ஏயின் வளர்ச்சியில் விரல் நுனியில் வெட்டியும் ஒட்டியும் கேவலமாய் உருமாற்றி, ஏஐயின் வளர்ச்சியில் விரல் நுனியில் வெட்டியும் ஒட்டியும் கேவலமாய் உருமாற்றி. பதிவேற்றம் தனி செய்து அரங்கேற்றிய காட்சி யாழ் மண்ணில். மண்ணின் மனம் துர்நாற்றத்தின் வாடையாய், யாழ் மண்ணின் மனம் துர்நாற்றத்தின் வாடையாய். யாரை இங்கே இதயம் கணக்க நோவது, யாரை இங்கே இதயம் கணக்க நோவது. கனவுகள் தாங்கி கரையும் பெற்றோர்களா, கனவுகள் தாங்கி கரையும் பெற்றோர்களா, எதிர்காலம் சிறக்க ஒளிகாட்டும் ஆசிரியர்களா, உற்ற வேளை தோல் தரும் நண்பர்களா, யாரை இங்கு சுட்டு விரல் காட்டி வைக்க, நன்மையும் தீமையும் கலந்து நிற்கும் செழுமை என்று நம்பியிருக்கும் கேட்க நுண்ணறிவா, நன்மையும் தீமையும் கலந்து நிற்கும் செழுமை என்று நம்பியிருக்கும் சேர்க்கை நுண்ணறிவா, உணர்வு கலந்து உயிராய்மிக்கும் மனித குலம், உணர்வு கலந்து உயிராய்மிக்கும் மனித குலம், பண்பாடு எனும் அரணை உடைத்தல் வகையாமோ, உணர்வு கலந்து உயிராய்மிக்கும் மனித குலம், பண்பாடு எனும் அரணை உடைத்தல் வகையாமோ, அத்தனையும் வேண்டும் மனிதன் மட்டும் தொலையாமல், அத்தனையும் வேண்டும் மனிதன் மட்டும் தொலையாமல் கடுமை தொழில் சாசனம் வேண்டும், அத்தனையும் வேண்டும் மனிதன் மட்டும் தொலையாமல் கடுமை தொழில் சாசனம் வேண்டும். நன்றி ஜோதி.
0: அருமையாக ஒரு நல்ல நடைமுறைக்கு ஏற்ற வகையிலே ஒரு தலைப்பை தெரிவு செய்து கொண்டு எழுதியிருக்கிறீங்க. மிகச்சிறப்பு. செய்யாததையும் செய்ததாய் நம்ப வைக்கும் என்று சொன்னீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி புனைவுகள் எல்லாம் பல இடம்பெறலாம். உண்மையிலேயே தவிர்க்க முடியாத ஒன்றாக, ஒரு அங்கமாக இது இந்த நவீன உலகில் எங்களோடு ஒன்றித்து வரப்போகின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்கள் இவற்றையெல்லாம் நல்ல வழிக்க பயன்படுத்தலாம். படிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள், ஆராய்ச்சி செய்கிறதுக்கு, அதே மாதிரி அவர்களுக்கு இந்த தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம், சேமி கொள்ளலாம் இல்லையா. இந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் மிக சிறப்பு உடனே நாம் கண்டுபிடிக்கக்கூடியதாக, தேடக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நூல்களை தேடி தேடி யோசித்து பாருங்கள் அக்கால

0: அதை வைத்து கொண்டு நாம இதர விடயங்களை எழுதி கொள்ளலாம் இல்லையா? இன்னும் ரவி பாலா, இது எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ விடயங்களுக்கு நன்மை, அதிலும் குறிப்பாக இந்த வேலைக்கு போக முடியாமல் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் அந்த மாதிரி நினைக்கிற பெண்கள் இப்பொழுது இதிலே காணொளிகளாக பார்க்குறீங்க. ஏஐயுடைய துணை கொண்டு அவர்கள் எத்தனையோ காணொளிகளை செய்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கின்றது இல்லையா? அவர்களுக்கு ஒரு உழைப்பினை கூட கொடுக்கக்கூடிய நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தலாமே.
1: கண்டிப்பா
0: இருந்தாலும் இதிலும் நீங்க சொல்வது மாதிரி எத்தனையோ சவால்கள் இருக்கின்றன. நிச்சயமாக நன்மைகள் மட்டுமல்ல, எத்தனையோ பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுப்புவர்களுக்கு ஒன்றும் செய்யலாம். அதே நேரம் இந்த வேலை வாய்ப்புகள் கூட குறைந்து கொண்டு போகலாமே இந்த ஏஐயால. நிச்சயமாக அதே எல்லாவற்றையும் செய்துவிடக்கூடும் இனி வருங்காலங்களில். இனி படிக்கிற மாணவர்கள் கூட தாங்கள் எந்த துறையை சார்ந்து படிக்க வேண்டும், ஏஐ செய்யக்கூடியதை விடுத்து வேறு துறைகளில் இறங்கினால் சிறப்பாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கான வேலை வாய்ப்பில் கூட. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை விட சைபர் கிரைம், இணைய அச்சுறுத்தல்கள், திருடல்கள் எல்லாவற்றையும் செய்கிறது இதுவும் ஒரு இதுவாக இருக்கலாம். ஆகவே இவற்றையெல்லாம் கவனத்தில் இருக்கோம். எல்லாத்துக்குமே நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நல்லதுக்கு பயன்படுத்துவோம். கண்டிப்பா அப்படி செய்பவர்கள் இருக்கின்றார்கள். பெரிய பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கும். என்னென்ன வர இருக்குதோ. மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: அருமையான
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி,
0: வணக்கம்.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: நேரம் இப்பொழுது காலை 8:29. விரைவாக செல்வோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
3: நன்றி நன்றி. அபிபால கலைஞரும் வாழ்த்துக்கள், அனைத்து கலைஞர்களும் வாழ்த்துக்கள்.
0: தலைப்பு என்னவாக இருக்கும்?
3: கண்ணில் வைத்த மை மெய் அல்ல, அது போய்.
0: ஆகவே நாங்கள் இப்ப அங்க நிறைய அழிதலுக்கு போக போறோம். அதுக்கு முதல் ஆரம்ப கட்டத்தை சொல்றீங்க. கண்ணில் வைத்த மை அது பொய் என்று சொல்ல வருகின்றீர்களா?
3: மெய் அல்ல, பொய். எனக்கு அந்த மாதிரி அந்த கவிதை அந்த மாதிரி அமைஞ்சது, வேற ஒண்ணு இல்ல.
0: அல்லது நீங்க போற தெருவெல்லாம் பெண்கள் திருத்தி அடிப்பார்கள். சரி
3: அடிப்பார்கள்.
0: சரி ஆரம்பிங்க, கேட்போம்.
3: கண்ணுக்கு மை போட்டு மயக்கேவள், என் காதல் பொண்ணுக்கும் மருந்து போட்டு விட்டாள். என் இதயத்தில் கோலம் போட்டவர்களை துரத்து விட்டாள். சதயத்தில் தாளம் போட்டு விருந்தும் வைத்து விட்டாள். மந்திரத்தில் நான் போட்ட மாயங்களை அவள் தந்திரத்தில் சாயம் போக வெளுத்து விட்டாள். இரும்பு கரம் கொண்ட என்னை செம்பு தகரமாக்கி மனமும் முடித்து விட்டாள். காலமும் சுருண்டது, எனது ஜாலமும் சுருண்டது. அவள் கைவரிசையில் என் பல்வரிசையும் காணாமல் போனது. இன்று அவள் வைத்த மை அது மெய் அல்ல, அது பொய் என்று இந்த பையாவுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. இது கோடை காலமா அல்லது குளிர்காலமா என்று புரியவில்லை. இனி என் வாழ்வு நீதி மன்றத்திலா அல்லது வீட்டு முற்றத்திலா தெரியாமல் தவிக்கிறேன்.
0: இப்படி ஒரு தவிப்பொடி நாளைக்கு வாழ்றது.

0: பரப்பு, கைவரிசை காட்டி விட்டார், அதனால
1: பல்வரிசை
0: அவ்வளவு மோசமா இருப்பாங்க போல.
1: சில பேர் அந்த சில நேரத்தில் அப்படி அமைஞ்சிருந்தாலும் என்ன பண்றது, நம்மளும் ஒழுங்கா இருந்திருக்க மாட்டோம்.
0: நல்ல வார்த்தை பிரயோகம் சிறப்பாக இருந்தது. அந்த சந்தம் ஓசை எல்லாமே மிக அற்புதமாக தேர்வு செய்த வார்த்தைகளோடு அந்த கவி அமைத்திருக்கிறீங்க. எல்லா மைதீட்டிய கண்களும் பொய்யாக இருப்பதில்லை என்பதை நான் கூற விரும்புகிறேன். இருந்தாலும் திருவள்ளுவர் கூட சொல்கிறார், இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றது அந்த நோய்க்கு மருந்தாக கூடியது.
1: அந்த மாதிரி எனக்கு இருந்த ஆரம்பத்துல மருந்தாய் விருந்தாய் வந்தது, அப்புறம் தொடர்ந்து போச்சு.
0: சார் மிக்க நன்றி உங்க வருகை.
1: நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.
0: வணக்கம், வணக்கம்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: விரைவாக சந்திக்க போகின்றோம். பல கவிஞர்கள் காத்திருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 8:33. அடுத்த கவிஞர் நம்மோடு. வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி, நான் பஞ்சாச்சரம் பேசுறேன்.
0: இன்னைய காலை வணக்கம் பஞ்சாச்சரம் அவர்களே, வரவேற்கிறேன், பாருங்க.
5: உங்களுக்கு வணக்கம், அனைத்து கவிஞருக்கும் வாழ்த்துக்கள். நான் வானொலிக்கு வரும் பொழுது ரமேஷ் தான் சொல்லி கொண்டிருந்தேன், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கவிதையை படைத்துக் கொண்டிருந்தார்.
0: ஆமாம், ஆமாம்.
5: அப்ப அதுக்கு பதிலாக நான் இப்படி சொல்ல போறேன்,
0: சொல்லுங்க.
5: இணைவிடியா இணைவிடியா அன்பு என்று தலைப்பிட்டிருக்கிறேன். ஓ, வழக்கம் வழக்கமா, வழக்கம் போலதான் கொஞ்சம் சின்ன சிறியதாக.
0: இணைவிடியா அன்பு, அன்பில் அன்றில் பறவைகளாக இருக்கிறீங்க. அப்ப கேட்போம், சொல்லுங்க.
5: உயிரினும் மேலான அன்பே, நீ இன்றி நான் இல்லை, மூச்சு காட்டாய் நீ இருக்க, வார்த்தை இன்றி நான் இருக்க, காலம் கடந்து வாழும் இந்த அன்புக்கு முடிவே இல்லை. உயிரிலும் மேலான அன்பே, நீ இன்றி நான் இல்லை, நான் இல்லை, மூச்சு காற்றாய் நீ இருக்க, வார்த்தையின்றி நான் இருக்க, காலங்கடந்து வாழும் இந்த அன்புக்கு முடிவே இல்லை. விழி மூடினாலும் உன் முகம், மூச்சடங்கினாலும் உன் நினைவு, காலம் கடந்தாலும் கடை சேரா நதியாக என்றும் உன் இதய துடிப்பில் நான். விழி மூடினாலும் உன் முகம், மூச்சடங்கினாலும் உன் நினைவு, காலம் கரைந்தாலும் கரை சேரா நதியாக என்றும் உன் இதய துடிப்பில் நான். காலம் கடந்து நின்றாலும் காதல் குறையாத தாகம், அன்றில் பறவை போல காலம் முழுவதும் பிரிவின்றி வாழ்வோம். காலம் கடந்து நின்றாலும் காதல் குறையாத தாகம், அன்றில் பறவை போல காலம் முழுவதும் பிரிவின்றி வாழ்வோம். கண்ணே, விட்டு விட்டு துடிக்கும் இதயம் உன் வெளியக்காகத்தான் துடிக்கிறதோ, துடிப்பது இதயமானாலும் இருப்பது இணைவிடியாத அன்பு மட்டுமே. விட்டு விட்டு துடிக்கும் இதயம் உன் வருகைக்காகத்தான் துடிக்கிறதோ, விட்டு விட்டு துடிக்கும் இதயம் உன் வருகைக்காகத்தான் துடிக்கிறதோ, துடிப்பது இதயமானாலும் இருப்பது இணைவிடிய அன்பு மட்டுமே. நன்றி, வணக்கம்.
0: எப்படி சொல்றது, மூச்சு அடங்கி போனாலும் உன் நினைவுதான்.
5: ஓ,
0: அவ்வளவுக்கு ஒரு தீராத தீவிரமான ஒரு காதல், உண்மை தன்மை மிக்க ஒரு காதல். நல்ல தலைவனும் தலைவியுமாக வாழுங்கள் என்று வாழ்த்துகிறேன். மிக அருமையாக
5: எழுந்தீங்க,
0: நல்ல உளப்பூர்வமாக அந்த காதலை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலம். அன்றில் பறவைகளாய் இணை பிரியாது வாழுங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும்
5: நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி ஜோதி,
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேரை விரைவாக சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: சொல்றேன்
6: மிதலை வீதியில் தொடங்கி அன்பு ஆயிரம் கைகள் திரட்டி அசைக்க முடியாத வில்லை தன் ஒற்றை கையால் ஒடித்து சரித்தான் அந்த ராமன். நானோ உன்னை பார்த்த மாத்திரத்தில் யாரும் முறிக்காமலே என் சுயத்தை உன்னுடன் துளைத்து நின்றேன். கானகமும் அசோகமனமும் கால் தடுக்க கானகன் நடந்தால் சீரை காதல் கொண்ட கணவனுக்காக இன்று நீ என்னோடு இல்லாத ஒவ்வொரு நொடியும் வெறும் பாலைவனமாய் நிகழ்கிறது என் காலம். அன்று அவள் அசோகவனத்தில் அக்கினை பிரவேசம் செய்தால் நானும் உன்னை மீண்டும் அடைய என் மௌன போராட்டத்தையே தவமாக செய்கிறேன். வானகங்கள் கல்லறைந்து கடல் மேல் பாலம் கட்டின நானும் என் இதய துடிப்புகளை கொண்டு உன் நினைவுகளுக்கு பாலம் கட்டி கொண்டிருக்கிறேன். ராமநந்து இலங்கை சென்று சீரியை மீட்டான் நானும் என் கவிதைகள் மூலம் உன் இதயத்தை மீண்டும் மீட்டெடுக்க காத்திருக்கிறேன். விதியின் சதியால் அவர்கள் பிரிந்திருக்கலாம், ஆனால் என் கவிதையின் வரிகள் உன்னை என்னுடன் எப்போதும் பிணைத்து வைத்திருக்கும். ராமாயணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். உன்னை கண்ட பின்பு என் காதல் இதிகாசத்தில் உயிர் பெற்றது. மண்ணுலகில் தேடல் மறைந்து விண்ணுலகில் வாசல் திறக்கும் அந்த புனித பொழுதில் ராமனின் சீதையும் வைகுண்டத்தில் இணைந்தது போல நாமும் அந்த பரந்தாமன் நிழலில் சந்திக்க வேண்டும். நீ கிடைக்க வேண்டும் என்பதை விட உன் பரிசுத்தமான அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதே நான் செய்யும் இந்த தவத்தின் ஒற்றை இலக்கியம். உடல் அழியும் உலகில் அல்ல நம் ஆத்மாக்கள் தங்கமிக்கும் அந்த சொர்க்கத்தில் காலங்கடந்த ஒரு காவியமாய் உன் கரங்களை நான் கோர்த்திருக்க வேண்டும். உன் அன்புதான் என் வைகுண்டம். அங்கே உன்னோடு இனிய வரம் கேட்பேன். மீண்டும் பூமியில் அபயதளித்து உன்னோடு ஆனந்தமாய் வாழ்ந்துடுவேன். நன்றி.
0: குழந்தைடா, சீதாராம திருமணத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருக்குது. சிறப்பா இருக்கு அந்த முயற்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாருக்கு இந்த பலத்தை வேண்டுகோள் விடுறீங்க? எத்தனை நாளைக்கு முகம் தெரியாம காதலித்துட்டு இருப்பீங்க? நேர போய் பாத்துட்டா போச்சுதே.
6: இப்ப செய்திகள் அவர்களுக்கு கவிதை எழுதி பழக இப்படி வந்துட்டு அவர்கள் செய்வான் பார்த்தா அப்படி கட்மையில சீதா வாரத்திய கவிதை எழுத நான் ராமன் இல்ல, நான் சீதா வாரத்திய கவிதை எழுதி கொண்டு வர.
0: நேர போயிட்டா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான், நோக்கின நோக்கில் பிறந்தது காதல் என்ற மாதிரி வந்துடும் புருஷோத்தமர். சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த வில் வளைத்து தான் ராமர் சீதாவை திருமணம் செய்தார், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போட்டி வைத்து தான் திருமணம்னா என்ன பண்ணுவீங்க?
6: நான் வந்து சொற்களை வளைத்து சொல்லுவேன், சொற்களால கவிதை எழுதி
0: சொல்லால வளைச்சிருவீங்க.
6: அவர் வில்ல, அவர் வில்ல வரித்தான் நான் சொல்ல வரிப்பேன். சொல்ல கவிதைக்கு சொற்களை வரித்து
0: கவி சக்கரவர்த்தி ஆக போறீங்க. அவர் வில் வளைத்தால் நான் சொல் வளைப்பேன். அருமை அருமை.
6: அவர் அவர் கடல் கடந்து சீதையை மீட்டார், நான் கடல் கடந்து வந்து கனடா வந்து என்னுடைய சீதையை தேர்வேன்.
0: அப்பா சிறப்பு. ஆகவே காட்டுக்கு போனாலும் சீதா சொன்னார், நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு, நீ வராதே அங்க காடு அது இதுன்னு சொன்னால் இல்லை இல்லை நானும் பின்தொடர்வேன், நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு என்று சொல்லி போனார்.
6: அந்த மாதிரி என்னமர் உண்மை இல்லை ராமன் வந்து காட்டுக்கு போக தந்தை அளந்து 14 வருஷம் தந்தி அந்த வந்து இறக்கு மதிய நில வந்தார் என்ன, ஏன்னா நானும் தந்தை அளந்து 14 வருஷம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா அவர் போக விளைந்து நடந்ததே தசரதனுடைய தலைமுடி ஒன்று ஒரு நரைமுடி காணப்பட்டது, அதிலேயே தெரிந்து விட்டது ஆசனத்தை மாற்ற வேண்டும், அதனால வந்த பிரச்சனை.
6: நிச்சயமாக
0: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மிக அருமை, மிக அருமை. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: நேரம் இப்பொழுது 8:41. இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து கவிஞர் கீதா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கீதா. வணக்கம் கீதா.
9: வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். சற்று உங்களுடைய தொலைபேசியின் அருகில் இருந்து பேசினால் இன்னும் கீதா அம்மா அவர்களுடைய குரலை நாங்கள் தெளிவாக கேட்கலாம். அன்போடு வரவேற்கிறேன் உங்களை.
9: நன்றி நன்றி நன்றி அம்மா.
0: ஆமாம் கீதா அம்மா, சொல்லுங்க, என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க?
9: நான் இன்றைய தினத்திலே நான் வந்து உழைக்கும் கரங்களுக்காக ஒரு கவிதையோட வந்திருக்கிறேன் அம்மா. இந்த மே மாதம் முழுவதும் மே மாதம் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நான் உழைப்பாளரை பற்றி கவிதையோட வந்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் சிறப்பான ஒரு கவிதையை பாட விரும்புகிறேன்.
0: நிச்சயமாக. கேட்போம், ஆரம்பிங்க, அதன் பின்னர் பேசுவோம் உங்களோட. சொல்லுங்க.
9: உழைக்கும் கரங்களுக்கு கவி பாட விரும்புகிறேன். உழைப்பு என்னும் திறவுகோல் வெற்றியின் பூட்டை உடைத்திடும். வற்றாத உன் வியர்வை, உன் உழைப்பின் தூய்மை, அது நிலத்தில் விழுந்தாலோ மண்ணுக்கு அது பெருமை. உழைத்து உண்பது மேன்மை, உடலுக்கு அதுதான் நன்மை. பட்டங்கள் பல இருக்கும் உழவினிடம் சென்றேன், உன் பட்டம் எங்கே என்று கைகளை விரித்து காட்டினான். காய்ப்புகளும் இரத்த வெடிப்புகளும் உணர்த்தியது இதுதான் என் பட்டம் என்று. உழைக்கும் அனைத்து கரங்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தந்து சிறப்பு வாழ்த்துக்களை நேர கணக்கின்றி ஊதியம் இல்லா விடுமுறை இல்லா உழைக்கும் அடுப்பங்கரை கண்மணிகளுக்கு சமர்ப்பித்து என் கவிதையை தருகிறேன். என் மீனை பிடிக்க எண்ணுவாயாகில் அதுவும் உன் உழைப்பால் பிடித்து விடலாம். சற்று தாமதமாகுதே என எண்ணிய கனவை நிறுத்திவிடாதே. உன் வியர்வை துளிகளையும் நிறுத்திவிடாதே. தாமதங்கள்தான் உன் அடையாளத்தை பெற்றுத்தரும். உன் வியர்வையால் கிடைத்த பழைய சோறுக்குதான் உணவகங்களிலே நீள் வரிசை. வியர்வை பூவை அர்ச்சித்து களைத்து உறங்க செல்லும் உன்னை உறக்கம் கூட கட்டி தழுவுகிறது. உன் கை உழைக்கவில்லையானால் இந்த உலகம் என்றோ அழிந்திருக்கும். நெருப்பிலே எரியவில்லை, இருந்தும் எரிகிறேன் விறகுகளை விற்க இந்த வேகாத வெயிலில். விறகு விற்ற பணம் கொண்டு மீண்டும் விறகு வாங்கினேன் வீட்டிற்கு உணவு சமைக்க. இவன் பைத்தியக்காரனா முட்டாளா? இல்லை இல்லை, விறகு வெட்டி உயிர் பிழைக்க காவல் காத்து உழைக்குது ஓர் ஜீவன். உயிர் பிழைக்க பொதி சுமந்து உழைக்குது ஓர் ஜீவன். ஜோசியனுக்காக ஓர் கிளி கூண்டிலே வாழுது. கூத்தாடி பிழைப்புக்கு குரங்குதான் உழைக்குது. அறிவிற்குறைந்த அவ்வினம் நமக்காய் உழைக்க அறிவில் சிறந்த நாம் உழைக்க என்ன தயக்கம்? சிலையின் அழகோ சிற்பியின் உழைப்பில் தெரியும். நாட்டின் பாதுகாப்போ வீரரின் உழைப்பில் தெரியும். உணவின் சுவையோ உழவனின் வியர்வையில் தெரியும். மாணவனின் முன்னேற்றமோ நல்லதொரு ஆசானின் உழைப்பில் தெரியும். நாட்டின் வளர்ச்சியோ நல்லதொரு தலைவனின் உழைப்பில் தெரியும். இவர்களின் உயரங்கள் உழைப்பின் உருமாற்றம். இம்மாற்றமே நாம் காண்கின்ற உலகம். உலக விடியலை காண இருளை வெல்வோம். உழைப்பென்னும் ஆயுதத்தால் அறுவடை செய்வோம். உழைக்கும் மனிதனே, உனக்கு பெயர் ஒன்று சூட்டிடவா? சூட்டுகின்றேன், பூ என்று. ஆனால் பூ இல்லை, பூ என்று சொல்ல மாட்டேன். பூ என்றால் உதிர்ந்து விடுவாய். செடி என்று சூட்டுகிறேன். செடி என்றால் பூத்து கொண்டே இருப்பாய். நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கீத்துக்குட்டி.
0: ஆமாம், வளமை போல எங்கள் கீத்துக்குட்டியினுடைய கவிதை மிக அருமையாக இருந்தது. உழைப்பாளர்களை பூ என்று சொல்வேன், இல்லை இல்லை அதுவும் வேண்டாம், பூச்செடி என்று சொல்வேன். ஏனென்றால் மிக அருமையாக சொல்லி முடித்தீங்க. பூ என்றால் உதிர்ந்து விடும், செடி என்றால் இன்னும் பூக்களை தந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சொல்லி உழவனோடு ஆரம்பித்தீங்க, மிக அற்புதம். நிச்சயமாக இந்த மே தினம், மே மாதம் முதலாம் தேதி உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகின்ற இந்த நாளில் எல்லோரும் உழைப்பாளிகள் தான். அதிலும் குறிப்பாக உழுவார் உலகத்தார்க்கு ஆணி கீதாம்மா, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அதாற்றாது எழுவார எல்லாம் பொறுத்து என்றார் ஐயன் வள்ளுவர். அவர்களுக்கு பின்னால் தான் நாம் எல்லாருமே நிச்சயமாக. ஆமாம் ஆமாம், பசி வந்தால் பத்தும் பறந்துடும் இல்லையா? அதனால அவர்களுக்கு தான் முதல்ல நாம தலை சாய்த்த வணக்கம் சொல்லுவேன். நன்றியும் மிக அருமையா சொன்னீங்க. ஏனையவர்கள் கூட ஒரு ஒரு ஜீவன் பொதி சுமக்குது, ஒரு ஜீவன் கல்லுடைக்குது. இப்படி எத்தனை கஷ்டங்களை தாங்கி கொண்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புலம்பெயர் தேசங்களிலும் தான், உள்ளூர்கள் தாயகத்தில் மட்டுமல்ல இங்கும் கூட ஒவ்வொருவரும் இந்த குளிரிலும் பனியிலும் எவ்வளவோ வேதனைகளை தாண்டி கொண்டுதான் நாமல் ஒவ்வொருவருமே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக செய்யும் தொழிலே தெய்வம் என்று நல்ல நல்ல வழியில் செய்கின்ற தொழில்கள் ஒவ்வொன்றுமே தெய்வத்துக்கு ஈடானது. இதுல நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்த குழந்தை தொழிலாளர்கள் அவர்களுடைய கல்வி இழப்பு, அது பற்றி உங்களுக்கு ஏதாவது ஆதங்கங்கள் இருக்கும், அது பற்றி சொல்லுங்களேன் உங்க சமூகம் குறித்து.
9: கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு பெரியதொரு ஆதங்கம் இருக்கிறது அம்மா. இன்று எத்தனையோ இலவசங்கள், எத்தனையோ பயிற்சி கூடங்கள், எத்தனையோ தொழிற்சாலைகள் வந்து பிள்ளைங்களுக்கு இலவச கல்விகளும் வேலை வாய்ப்புகளும் கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கத்திலே குழந்தை தொழிலாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், இதற்காக நாம் கொடிபிடித்து போராடவும் முடியாது, வாழெடுத்து போராடவும் முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் பெற்றோர் அணுகி மாணவர்களை பக்குவமாக நாம் அழைத்து வந்து பாடசாலைக்கு அழைத்து வந்து நாம் வந்து பிள்ளைகளுக்கு கல்வி என்றும் கண்ணை திறந்து பிள்ளைகள் பல லட்சம் அப்துல் கலாம்களை, பல லட்சம் ராதாகிருஷ்ணர்களை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருக்கும், இரண்டாவது பெற்றோராக இருக்கிற ஒரு ஆசிரியருக்கும் மேல் விழுந்த தலையாய கடமை. இதை ஒவ்வொருவரும் எடுத்து நாம் செய்வோம் என்றால் குழந்தை தொழிலாளர்கள் நிச்சயமாக இருக்கவே முடியாது.
0: அருமை அருமை அருமை, மிக சிறப்பாக உணர்வு பூர்வமாக உண்மையாக அதை சொல்லிவிட்டீங்க. மிக்க நன்றி கீதாம்மா. வளமை போல மிக அருமையான ஒரு கவி வழங்கிய உங்களுக்கு கனேடிய பல்கலாச்சார வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம்.
10: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
11: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
10: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
11: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
10: 416-271-5992.
11: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. Call Naveen Allstate Insurance.
0: நேரம் இப்பொழுது 8:49. அற்புதமான கவிதைகள் வந்து கொண்டிருக்கின்றன, மிக சிறப்பு. தொடர்ந்தும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் நேயர்களே. என்னமோ ஒரு நேயர்களே நாங்கள் இணைத்து கொள்ளலாம். நேரம் இப்பொழுது 8:49. 9 மணி வரைக்கும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அதை தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். அருமையான தலைப்புகளில் மிக அற்புதமான கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறீங்க எல்லாருமே. மிக்க மிக்க நன்றி. பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. அற்புதமான கவி வழங்கியிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்கப் போகின்றோம். திருக்குறள் மட்டுமல்ல, இதர தமிழ் சார்ந்த இதர விடயங்களையும் அவர்கள் எடுத்து வரலாம். ஒரு கவிதையாகவோ அல்லது ஒரு கதை அல்லது ஒரு பாடல் அல்லது ஒரு பேச்சு, அந்த மாதிரி குழந்தைகள் வளமை போல இணைந்து சிறப்பிக்கலாம். இதே தொலைபேசி இலக்கம் தான் 416-646-2222 என்பது எமது கலையக தொலைபேசி இலக்கம். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்கள் என்று நிறையளிதல் அதிகாரம் குறித்து ஒரு மன உறுதி, எப்படி மன உறுதியை, அந்த திண்மையை எப்படி காதல், அந்த காமம் என்று அந்த உணர்வு உடைக்கும் என்பது குறித்து பேசப் போகின்றோம்.

0: கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD hourly news.
3: கனேடிய தூதுவர் இசபெல்லா மார்டின் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையிலான முக்கிய சந்திப்பு நேற்று நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஏற்பாடு செய்துள்ள 3வது சுற்று சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. முன்னதாக மார்ச் 2 மற்றும் ஏப்ரல் 9 ஆகிய திகதிகளில் நடைபெற்ற இரு சந்திப்புகளிலும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சில பொதுவான இணக்கப்பாடுகளை எட்டியிருந்தனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 நாள் அரசுமுறை பயணமாக கரீபியன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது கயானா, பனாமா மற்றும் டொமினிக்கன் குடியரசு ஆகிய நாடுகளுக்கு அவர் விஜயம் மேற்கொள்கின்றார். கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது 2020 7% விட பெருமளவு அதிகமாகும். தற்போது சுமார் 45 லட்சம் கனேடியர்கள் வறுமையில் வாடுகின்றனர். சராசரி குடும்ப வருமானம் சற்று உயர்ந்திருந்தாலும் விலைவாசி உயர்வால் மக்களின் உண்மையான வாங்கும் சக்தி 2.5% குறைந்துள்ளது. ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் மேற்கொண்டதாக கூறி சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை சீனா கடுமையாக நிராகரித்துள்ளது. பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகளை மீறும் ஒன்றாகும் என்று விமர்சித்தார்.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3

இந்தியா தமிழ் எச்டியின் விடியல். நேரம் இவ்வளவு, காலை 9:07. மீண்டும் மற்றும் ஓர் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது முதல் 10:30 வரைக்கும் இந்த திருக்குறள் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இப்பொழுது முதல் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான திருக்குறள் தமிழ் சார்ந்த விடயங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வழமை போல அமைத்துக் கொள்ளலாம். இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற குழந்தைகளை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலிலே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். 416-644-6222 இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற குழந்தைகள், நிச்சயமாக குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அனுப்புவது பெற்றோர்களுடைய கடமை. அடடா, இந்த நேரம் என்னுடைய பிள்ளைக்கு வேறு வகுப்பு எல்லாம் இருக்குது, அல்ல என்னுடைய பிள்ளை இத்தனை ஆள் எழும்பாது அப்படியெல்லாம் நினைக்காமல், வேறு வகுப்பு இருந்தால் சரி, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக கேட்டுட்டு இருப்பீர்களாக இருந்தால் குழந்தைகளை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவர்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது மாதிரி மொழி சார்ந்து ஏதாவது ஒரு விடயத்தை அவர்களுடைய மழலை தமிழிலே நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, எங்களுடைய சமூகம் எல்லோருமே கேட்டுட்டு இருப்பார்கள். அவர்களுடைய செவிகளுக்கு ஒரு இன் விருந்தாக அமையட்டும். உங்களுடைய குழந்தைகளை நிகழ்ச்சிக்காக அனுப்பலாம். இப்பொழுது நாங்கள் பாடல் ஒன்றை தொடர்ந்து எங்களுடைய குழந்தைகளை சந்திப்போம். அதுக்கு முன்னதாக டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 6 பாகையாக இருக்கின்றது. இன்று மாலை பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. மதிய பொழுதிலே வெப்பநிலை 14 °C வரை உயர்ச்சி அடையும். அதே நேரம் முகில் கூட்டமும் சூரிய ஒளியும் நிறைந்த ஒரு நாளாகத்தான் அமையப் போகின்றது. நாளைய தினம் பிரதானமாக சூரிய வெளிச்சத்தோடு அமையப் போகின்றது. நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை.

0: நேரம் இப்பொழுது 9:13 நிமிடம். திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். முதலிலே நாங்கள் மாணவர்களை சந்திக்க போகின்றோம். யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்கள்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: நான் ஒன்று ஸ்ரீபூஜன் பேசுகிறேன்.
0: இனிய வணக்கம் ஸ்ரீபூஜன். உங்களை அன்போடு நாங்கள் சிஎம்ஆர் வானொலிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். சரியா? சரி சரி ஸ்ரீபூஜன், நித்திரையால வேலைக்கே எழுந்து விட்டீங்க, எளியா எழுந்துட்டீங்க இல்லையா? டீ எல்லாம் குடிச்சீங்களா? எப்படி?
1: காலமா சாப்பாடும் சாப்பிட்டுட்டீங்க.
0: சரி சரி, நல்லது. உங்களுக்கு வேற வகுப்புகள் இருக்குதா இன்னைக்கு?
1: இன்னைக்கு எனக்கு மிருகங்கம் கிளாஸ் இருக்கு
0: இருக்குது போக வேணும் நீங்க. சரி சரி, அப்ப நாங்கள் ஒரு திருக்குறளோ என்ன சொல்ல போறீங்க பிள்ளை இன்றைக்கு?
1: நான் வந்து இன்னைக்கு அன்பு பற்றி கடிக்க போகிறேன்.
0: அன்பை பற்றி திருக்குறளும் சொல்ல போறீங்களா, அல்லது பொதுவாக அன்பை பற்றி பேச போறீங்களா?
1: அன்போட ஒரு ரெண்டு திருக்குறள் சொல்லிக்க போறேன்.
0: ரெண்டு திருக்குறளும் சொல்ல போறீங்க. சரி, ஆரம்பிங்க, கேட்போம் என்ன சொல்ல போறீங்க. ஸ்ரீபுஜன் சொல்லுங்க ஐயா, எப்படி சொல்ல போறீங்க, ஆரம்பிக்க போறீங்க?
1: ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஒரு பண்பு, ஒரு மனநிலை. அன்பு மனம் சார்ந்தது. அன்புதான் மகிழ்ச்சிக்கான மிக பெரிய வழி. அன்பு எப்போதும் பிற உணர்வுகளுடன் கலந்திருக்கிறது. மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து கொள்ளும் ஒரு பண்பு அன்பு ஆகும். அன்பு உள்ளவர்களிடம் கருணை இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அன்பு ஓர் உணர்வு, ஆனாலும் அது வெளிப்படுத்தப்படும் இடத்தை பொருந்து வேறுபடுகிறது. அது அன்னையிடம் பாசமாகவும், இறைவனிடம் பக்தியாகவும், ஏழையிடம் இரமாகவும், பகைவினிடம் மனித நேயமாகவும் வெளிப்படுத்துகிறது. உலகில் மனிதனை மனிதனாக வாழ வைப்பது அன்பு. அதனை பொருள் கொடுத்து வாங்கிவிட முடியாது. அன்பு இல்லாதவர்கள் உயர் அற்ற உடலுக்கு சமமானவர்கள். இதனை திருவள்ளுவர் அன்பின் வலியுது உயர்நிலை அதிலர்க்கு அன்பு தோல் போன்று உடம்பு என்கிறார். அன்பு தன்னை தவிர வேறு எதனையும் தருவது இல்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை. நாம் ஒருவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை நமது கண்ணீரே வெளிப்படுத்திவிடும். அல்ல அல்ல குறையதே அன்பை நாம் அனைத்து உயிர்களிடம் வெளிப்படுத்தி அன்பாக வாழ்வோம். அன்புக்கு உண்டோ அதை கொண்டால் ஆழ்வலர் புன் கண்ணீர் பூச்சல் தரும். அன்புக்கு உண்டோ அடை குந்தால் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும். நாங்கள் எப்போதும் அன்பாக இருந்தால் மற்றவர்களும் எங்களுடைய அன்பாக இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.
0: சிறப்பாக சொன்னீங்க. நாங்கள் எல்லோருடமும் அன்பாக இருந்தால் எப்பொழுதும் நல்ல நண்பர்களும் எல்லோரும் அன்பாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. சிறப்பாக சொன்னீங்க. நன்றாக ஒவ்வொரு சொற்களையும் மிகச்சிறப்பாக உச்சரித்தீங்க ஸ்ரீபுஜன். மிக அழகாக சொன்னீங்க. மகிழ்ச்சிக்கான ஒரு வழி என்றால் எல்லோரிடமும் அன்பு செலுத்துவது என்பதை சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு அன்பு உடையவர்களிடம் கருணை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அன்பு மனித நேயமாக வெளிப்படும் என்பதனை சொல்லியிருக்கிறீங்க. அப்படி அற்புதமான விடயங்களை எல்லாம் இந்த காலை பொழுதிலே நல்ல நச்சிந்தனையாக சொல்லியிருக்கிறீங்க. விலங்குதான் பிள்ளைக்கு நான் சொல்றது ரெண்டு திருக்குறள் குறள் பாக்களையும் எடுத்து வந்திருக்கிறீங்க. அன்பின் வலியது உயிர்நிலை ஹகுதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்று சொல்லிட்டீங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்றும் சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே மிக அருமையான விடயங்களை இந்த காலை பொழுதில் அந்த குறள் பாக்களுக்கான விளக்கங்களையும் கொடுத்திருந்தீங்க. நான் திரும்ப சொல்ல தேவையில்லை, மிக சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. வேறு என்ன சொல்ல போறீங்க குட்டியையா எங்களுக்கு?
1: நான் வந்து பெரிய பெரிய வெற்றி குறள் கவிதையெல்லாம் கேட்டிருந்தால் எல்லாம் நல்லா இருந்தது என்று சொல்லுகிறேன்.
0: பெரியவர்களுடைய கவிதை நிகழ்ச்சி கேட்டீங்களா?
1: ஓ நல்லா இருந்தது,
0: நல்லா இருந்தது. அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு கவிதை பாடுறதுக்கு வர போறீங்க கவிதை நிகழ்ச்சிக்கு?
1: நீங்க ஒரு நாள் வருவேன்.
0: ஒரு நாள் வருவீங்க? ஏனென்றால் நீங்கள் நன்றாக நல்லா தமிழ் கதைக்கிறீங்க, நன்றாக எழுதுவீங்க. இங்க பிறந்த குழந்தை என்றாலும் நீங்க இவ்வளவுக்கு சிறப்பாக தமிழை எழுதி பேசி வாசித்து எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாணவன். அப்ப நீங்க கவிதையும் எழுதலாம் விரைவாக, சரியா ஸ்ரீபுஜன்? அப்ப நீங்க அப்ப பெரியாக்கள்கிட்ட கவிதை எப்படி இருந்தது, எல்லாத்தையும் நன்றாக இருந்ததா?
1: கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன், எல்லாம் நல்லா இருந்தது. மற்றும் நீங்க போட்ட பாட்டுகள் எல்லாம் நல்லா இருந்தது.
0: இந்த பாட்டுகளை நீங்க கேட்டுட்டு இருந்திருக்கீங்க, சரி சரி. குட்டியாக்கு பாட்டுகள் எல்லாம் எல்லாம் அவ பேசின கவிதை எல்லாம் மீனிங்கும் வடிவா விளங்கிச்சு பிள்ளைக்கு. எந்த கவிதை என்று எல்லாமே நல்லது என்று சொல்லிட்டீங்க. ஏஐ பற்றி எல்லாம் பேசியிருந்தார்கள், உங்களுக்கு அது நன்றாக விளங்கிச்சுதான் ஏஐ பற்றி பேசியது? சிறப்பு சிறப்பு அருமை. உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸ்ரீபுஜன், மீண்டும் சந்திப்போமா?
1: நன்றி, வணக்கம்.
0: ஷைலன் கதைக்க போறாரா? கொடுங்க.
1: உங்களுக்கும் நேர்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம்.
0: எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஷைலனுக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஷைலன்?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன நேரம் நித்திரையால் எழும்பினீங்க?
1: நான் வந்து ஒரு 7 மணிக்கு எழும்பிட்டேன்.
0: 7 மணிக்கு எழும்பிட்டீங்க. நீங்களும் பெரியவர்களுடைய இது கவியரங்கம் எல்லாம் கேட்டீங்களா?
1: கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன்.
0: கொஞ்சம் என்னாவது பிழை இருக்குதா அவர்கள் செய்ததுல? ஒரு பிழையும் இல்லையா? எல்லாமே சிறப்பாக இருந்தது எல்லாருடைய கவிதையும் இல்லையா? நீங்களும் அண்ணாவும் வந்து வாசிக்கணும் கவிதையை நீ ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல இல்லையா? ஆமா. இப்பொழுது நீங்க என்ன எங்களுக்கு சொல்லி காட்ட போறீங்க?
1: நான் வந்து நன்றி அடிக்காலத்தில் 101, 108, 110 குறள் சொல்ல போறேன்.
0: ஓ, செய் நன்றி அறிதல் அதிகாரம். அதுல திருவள்ளுவர் பெருமான் தெய்வ புலவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்றதை நீங்க இப்ப சொல்கின்ற பொழுது நாங்க தெரிந்து கொள்ள போகிறோம். சரி சொல்லுங்க, எப்படி ஆரம்பிக்க போறீங்க?
1: 101 குறள்.
0: 101 குறள்ல என்ன இருக்கின்றது சொல்லுங்க.
1: செய்யாம செய்த உடைவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அடிது.
0: ஆமா, அந்த குறளுக்குரிய பொருள் தெரியுமா பிள்ளைக்கு?
1: ஆம் தெரியும்,
0: சொல்லுங்க.
1: நான் உடலுக்கு உடைவி செய்யல, ஆனால் எங்களுக்கு உதவி செய்யற நேரத்தில் ஒரு ஆள் எங்களுக்கு வந்து உதவி செய்து இருக்கிறாங்க.
0: நாங்க ஒருவருக்கு உதவி செய்யல, ஆனா அவர்கள் வந்து உதவி செய்யறார்கள் எங்களுக்கு என்று சொன்னால் என்ன என்று சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் பெருமான்?
1: நீங்கள் வந்து அவங்களை பார்த்ததே இல்லை. இப்ப ஆங்கிலம் பார்த்தல ஸ்ட்ரேஞ்சர், ஆனால் உங்களுக்கு இப்ப கார் ரோடு இல்ல கேஸ் இல்லாம போயிட்டு நடு ரோட்ல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா ஒரு வந்து புல் ஓவர் பண்ணிட்டு உங்களுக்கு கேஸ் வந்து இருக்கிற காருக்கு போற, ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு உதவி தந்து இருக்கிறாங்க. அத
0: அவர்களுக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது, அதை கொடுத்தா கூட ஈடாகாது என்று சொல்லிட்டார். பாத்தீங்களா? ஆமாம், இந்த நில உலகையும் வானுலகை கொடுத்தாலும் ஈடாகாது, ஒட்டுமொத்த பூமியை கொடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளவுக்கு அவர்கள் நாங்கள் அந்த ஒரு சரியான டைம் எங்களுக்கு கஷ்டம் இருக்கே கோடி வந்து ஹெல்ப் பண்ணுகின்றார்கள் இல்லையா? ஆமா. வேற என்ன குரல் சொல்ல போறீங்க? 108வது குரல் சொல்லுங்க கேட்போம்.
1: நன்றி மறுப்பது நன்றன்று, அன்றே மறுப்பது நன்று.
0: அது பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த குரல் பற்றி?
1: இப்ப யாராவது உங்களுக்கு உதவி செய்தால் அவங்களையும் அவங்க செய்த நன்றியும் நீங்க மறக்க கூடாது.
0: அருமை.
1: ஆனால் யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் நீங்கள் வந்து அதே நேரத்தில் நீங்கள் வந்து மறக்கணும்.
0: தீமை
1: அது உங்களை ஹர்ட் பண்ண விரக்கூடாது.
0: அருமையா சொன்னீங்க ஸ்ரீ ஷைலன். நன்றி மறப்பது நன்றன்று, ஆனால் நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று. ரெண்டு விடயத்தை சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் இந்த திருக்குறளிலே. ஆமா, நீங்க சிறப்பா சொன்னீங்க. ஒருவர் உதவி செய்தால் அதை நாங்க ஒரு நாளும் மறக்காத நன்றியுள்ளவர்களாக இருக்க வேணும். ஆனால் யாராவது தீமை செய்தால், அது யாராவது எங்களை ஹர்ட் பண்ணிட்டா, அதை நாங்கள் மறந்து அவர்களை மன்னித்து விடுவது சிறப்பு என்று சொல்லிட்டீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க இந்த அதிகாரம் பற்றி?
1: நான் வந்து 110வது குறள் மட்டும் சொல்றேன்.
0: 110வது சொல்லுங்கள்.
1: எல்லஞ்சி பொன்றாக்கும் உயிர் வேண்டாம் உயிர் வெள்ளை செய் நன்றி
0: உங்களை மாதிரி சொல்லவா? என்னன்றி கொன்றாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அருமை, அருமையாக சொன்னீங்க. ஒவ்வொரு வேர்டும் வெல் நல்ல கிளியரா சொன்னீங்க. சரியா?
1: நன்றி.
0: அத பத்தி என்ன சொல்ல போறீங்க அந்த குரல் பத்தி?
1: இப்ப ஒருவர் நன்மைய அழித்து அழித்தால் ஒரு வழி ஒரு வழி இருக்குது தப்பிக்க.
0: ஒரு வழி இருக்குது, ஏதோ ஒரு வழியில அவர்கள் தப்பிக்கலாம், அதுக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. ஆனால் என்ன சொல்ல போறீங்க?
1: ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறுப்பது உயர்வில்லை.
0: நன்றி, ஒரு அகல் செய்த உதவியை நாங்க மறந்தால் எங்களுக்கு வாழ்க்கையில உய்வே இல்லை, நாங்களுக்கு சிறப்பு முன்னேற்றம் எதுவுமே இல்லை என்பதை சொல்லுறீங்க. சரி, வேறு என்ன குட்டி ஐயா எங்களுக்கு சொல்ல போறீங்க?

0: கிரியாக்கள் கரிகள் எல்லாமே நான் கேட்டேன், அதெல்லாம் சிறப்பாக இருந்தது.
1: பெரியாக்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பெரியாக்கள், பெரிய அப்பா அம்மா அண்ணாக்கள் எல்லாரும் பேசிய அந்த கவிதை மாதிரி நீங்களும் பேசணுமென்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துட்டுது இல்லையா? அதுதான் நீங்கள் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுறீங்க. ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இருக்க வேணும், நாங்களும் முன்னுக்கு வர வேணும் என்று நினைக்கிறது. குட்டி ஐயாக்களுக்கு இதில் கவிதை எழுதுவீங்க சரியாம்? நாங்கள் இன்னொரு கவியரங்கில் பிள்ளைகளையும் நாங்கள் சேர்க்க போகிறோம். சரி, மிக்க நன்றி ஸ்ரீபுஜன், ஸ்ரீ ஷைலன் இரண்டு குழந்தைகளுக்கும் உங்களுடைய அம்மா அப்பாக்கும் மிக்க மிக்க நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்லுங்க நாங்கள் நன்றி சொன்னதென்று.
0: நன்றி.
1: சரி, வேறு என்ன நிறைவுக்கு நிறைவு செய்வோமா? சரி, வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம்.
0: வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
1: ஆமா ஆமா, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிரம்ப்டன், மிஸ்ஸாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
7: 416-700-2222 416-700-2222
1: நேரம் இப்பொழுதும் காலை 9:29. இரண்டு குழந்தைகளும் ஸ்ரீபுஜன் மற்றும் ஸ்ரீ ஷைலன் இருவருமே மிக அருமையாக அழகு தமிழிலே நல்ல செல்ல குரலிலே மிக அருமையாக பேசியிருந்தார்கள். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றார் தெய்வ புலவர். அந்த மாதிரி அந்த மழலை சொல்லை, இந்த இசைக்கருவிகள், இந்த ஓசை, இந்த நயம் எல்லாத்தையும் விட இந்த குழந்தைகள் பேசுவது என்பது எல்லோருடைய இதயங்களுக்கும் சிறப்பான ஒரு இசை விருந்து. நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய பெற்றோருக்கும் வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல போகின்றோம். பாடல் ஒன்றை தொடர்ந்து பெரியவர்களை சந்திப்போம், பார்க்கலாம். சின்ன குழந்தைகள் இந்த மாதிரி பேசுகின்றார்கள், பெரியவர்கள் அதை விட பேச வேண்டும். கண்டிப்பாக இணைந்து கொண்டு மிக அற்புதமாக உங்களுடைய தமிழிலே தமிழ் புலமையை நீங்கள் நிரூபிங்க, பார்க்கலாம். 126வது அதிகாரமாகிய நிறை அழிதல் அதிகாரத்தை வைத்து கொண்டு நீங்கள் பொதுவாக பேசலாம். அது என்ன, அது குரல்பா எடுக்க வேணுமா? குரல்பா இல்லாத விட்டாலும் பிரச்சனையே இல்லை, இருந்தால் சிறப்பு. இல்லாத விட்டாலும் பொதுவாக காதல் என்பது ஒருவருடைய மன உறுதியை உடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. அது பற்றி உங்களுடைய ஒரு பரந்த நோக்கிலே நீங்கள் பொதுவாக பல விடயங்களை அந்த தலைப்பின் கீழ் பேசலாம். எடுத்து வாருங்கள், ஒரு பாடலை தொடர்ந்து சந்திப்போம். இது குழந்தைகளுக்காக இந்த பாடல்.

திருக்குறள் இனம் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. குழந்தைகள் இருவரும் மிகச்சிறப்பாக குரல் பாக்களையும் அந்த அதிகாரம் குறித்தும் பேசி சென்றார்கள். ஆமாம், இப்பொழுது நாங்கள் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல போன்றோம். குழந்தைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கின்றார்கள், பெரியவர்களுடைய கவிதைகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கும் உங்களை பார்க்க பார்க்க ஆர்வமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை, ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க என்பதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த மாதிரி தொடர்ந்து திருக்குறளும் பயணிப்போம். இப்பொழுது

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca. கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது தமிழ் HD.
2: நேரம் இப்பொழுது 9:38. விரைவாக செல்ல போகின்றோம். அற்புதமான ஒரு தலைப்பினை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே உலக பொதுமறை, உலக பொதுநூல் என்று போற்றப்படுகின்ற இந்த திருவள்ளுவம் தமிழ் இலக்கியத்தின், தமிழ் உலகின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இருக்கின்றது. நேயர்களே, அறம் பொருள் இன்பம், அந்த இன்பத்தை காமத்து பால் என்று சொல்வார்கள். முப்பால்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டிருக்கின்ற இந்த திருவள்ளுவத்தில் மூன்றாம் பாலாகிய காமத்து பால் ஒரு அழகான வனப்பு நிறைந்த முருகியல் மிக்க ஒரு நந்தவனம் என்று சொல்லலாம், வாழ்வியல் நந்தவனம். அந்த மாதிரி அதில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும், அதுவும் அறத்தை தான் சொல்கின்றன ஒவ்வொரு விடயங்களுமே. ஆகவே அது குறித்து நாங்கள் பேச போகின்றோம். அதிலே பல அதிகாரங்களை நாங்கள் காமத்து பாலில் இருந்தும் பேசியிருக்கின்றோம். இன்றைய தினம் 126வது அதிகாரமாகிய நிறை அழிதல் என்ற அதிகாரம் நான் தெரிவு செய்திருக்கின்றேன். அது கற்பியலிலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவத்திலே காமத்து பாலை தெய்வப்புலவர் களவியல் மற்றும் கற்பியல் என்று இரண்டு இயல்களாக பிரித்து அந்த குரல் பாக்களை, அதிகாரங்களை வகுத்திருக்கின்றார். திருமணத்தின் முன்னர் எப்படி அந்த தலைவன் தலைவி என்னுடைய காதல் இருந்தது என்பதையும், அதே நேரம் திருமணத்தின் பின்னர் எப்படி அந்த உணர்வுகள் என்பதனை மிகச்சிறப்பாக அவர் எடுத்து காட்டுகின்றார். இந்த நிறை அழிதல் என்ற அதிகாரம் திருமணத்தின் பின்னர் நடைபெறுவது, கற்பியலிலே இருக்கின்ற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இதிலே நிறை அழிதல், நிறை என்பது எங்களுடைய நல்ல குணாம்சங்கள், நிறைவாக இருத்தல், அதை யாரும் உடைக்கக்கூடாது இல்லையா? ஆனால் இங்கே ஒருத்தர் உடைக்கின்றார் என்கிற பொழுது அது எப்படி? அந்த காமம், அந்த காதல் என்பவர் எங்களுடைய நிறைத்தன்மையை உடைத்தெறிகின்றது என்பதனை சொல்லியாச்சு. ஏனென்றால் தலைவி என்னுடைய அந்த நிறை தான் அழிகின்றது இங்கே, அதனால தான் ஒருவர் என்று சொன்னேன், உறுதி என்றும் சொல்லலாம். சரி, நிறை என்பது மனதை கட்டுப்படுத்துகின்ற அந்த உறுதி, அதாவது அடக்கம் என்று சொல்லலாம், அந்த அடக்கமான தன்மை. அழிதல் என்பது அந்த கட்டுப்பாடு தளர்ந்து போவது, அந்த மன உறுதி அழிக்கப்படுகின்றது, தளர்ந்து போகின்றது. அந்த மாதிரி தலைவனை பிரிந்து வாடுகிறாள் தலைவி. தன்னுடைய அந்த காதல், அந்த காம நோயை தன் மன உறுதியால் அவளால் மறைக்க முடியாமல் போய்விடுகின்றது. ஆனாலும் மறைக்க முயல்கின்றாள். ஆனால் அது முடியாமல் பலருக்கும் அது வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி அவளுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி நடைபெறுகின்றது. ஆகவே அவளால் அந்த மன உறுதியோடு இருக்க முடியாத ஒரு பெண்ணாக, அப்படியான ஒரு அவலத்துக்கு தள்ளுகின்றது இந்த காதல், காமம். அது குறித்து நீங்கள் பேச போகிறீங்க. இவ்வளவு மன உறுதியோடு நாங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விடயத்தில் நாம் உடைந்து போகின்றோம். அது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. கட்டுப்படுத்த முடியாத பட்சத்தில் தான் பல பிரச்சனைகள், சமூக சீர்கேடுகள் எத்தனையோ வந்துவிடும். ஆனாலும் அதீத அன்பு இது கணவன் மனைவிக்குள்ளே, அந்த அன்பை கட்டுப்படுத்த முடியாது போது காதலர்களுக்குள்ளேயும் அப்படித்தான். ஆகவே அது குறித்து நீங்கள் பேச போகிறீங்க. அற்புதமான குரல் பாக்கள் இருக்கின்றன. அந்த குரல் பாக்களுக்குள்ளே தெய்வ புலவன் என்ன எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார் என்பதனை நாங்கள் சற்று பார்க்கலாம். எல்லா குரல் பாக்களையும் பார்க்காது விட்டாலும் என்றளவு குரல்களை சொல்லும் அதே நேரம் நீங்கள் பொதுவாக பேசுங்க. உங்களுக்கு காதல் அனுபவம் இருக்கும், அது திருமணத்தின் முன் இல்லாது விட்டாலும் பின் இருக்கும் இல்லையா? திருமணத்தின் பின்னர் அது எப்படி ஒரு பிரிவு என்று வருகின்ற பொழுது அதுக்காக நிரந்தர பிரிவு இல்லை. சற்று உங்களை விட்டுட்டு தாயகம் போனால் கூட உங்களாலே அந்த அன்பு அதீத அன்பு அவளை சற்று நேரம் கூட பிரிந்து இருக்க முடியாத அந்த துடிப்பு இருந்திருக்கும். ஆகவே பொதுவாக பேசுங்க. இது முற்றிலுமே இந்த காமத்து பால் முற்றிலுமே ஒரு உளவளம் பேசுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. உளவியல் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ஒரு உளவள வைத்தியர், எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், எப்படி இதெல்லாம் யோசிச்சிருக்கிறார் என்பதுதான் வியப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதிலிருந்து ஒரு குரல் பாவோடு நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஒலிப்பதிவு உங்களுக்காக நான் கொண்டு வரவில்லை. முதலாவது குரல் பா என்ன சொல்கிறது? காம கணிச்சி உடைக்கும் நிறையனும் நாணத்தாள் வீழ்த்த கதவு என்று சொல்லிவிட்டார். காம கணிச்சி, கணிச்சி என்பது அழகான ஒரு சங்க சொல்லாக இருக்கிறது. கணிச்சி, கணிச்சி என்றால் மழு, மழு அது கோடரி, கோடரி அந்த கோடரிக்கு ஒப்பிடுகின்றார். இந்த காமத்தை அடித்து நொறுக்கி எங்களுடைய அந்த நிறைத்தன்மையை உடைச்செறியக்கூடியது. உணர்வு மேலிட்டாலே அதை இழந்து போகின்றோம் இல்லையா? அந்த அடக்கத்தன்மை, அந்த உறுதியை நாம் இழந்து போகிறோம். காதல் அப்படி செய்யக்கூடியது என்பதனை சொல்கிறார். நிறை என்பது மன அடக்கத்தை, மன உறுதியை சொல்கிறார். நாணு தாள் என்பது நாணம், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, பெண்களுக்கான நாட்குணங்கள் இல்லையா? அதிலே தான் நாணு தாள், அந்த தாழ் பால் கதவு அதை உடைத்தெறிகின்ற கணிச்சி கோடரிதான் இந்த காமம், இந்த காதல். அதனை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதனை மிகுந்த வேகம் கொண்ட உணர்வுகள் மிக வலிமையான கட்டுப்பாடுகளை தகர்க்கும் என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. அது காமம் மட்டுமல்ல, கோபம் வந்தாலும் அப்படித்தான், அழுக வந்தாலும் அப்படித்தான். ஆனால் இங்கே காமத்தை, காதலை பேசுகின்றார். ஆகவே அது குறித்து நீங்கள் பேச போகிறீங்க. இதை பேசுகிறதால என்ன நன்மை, இது ஏன் சமூகத்துக்கு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நிச்சயமாக இதற்குள்ளும் அறம் தான் பொதிந்திருக்கிறது. பேசி பார்ப்போம் ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பது சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: இந்த அதிகாரம் உண்மையான அன்பை காட்டுகிறது. இருந்தாலும் கூட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, கட்டுப்படுத்த முயல்வது பல வேளைகளிலே கடினம் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவை தவறான பாதைக்கு செல்ல விடாமல் முற்கூட்டியே நாங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதனையும் திருவள்ளுவம் சொல்கிறது. இப்பொழுது எங்களோடு முதலாவது நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி, ரவிபாலா.
2: இனிய வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்க.
4: முதல்ல அந்த இரண்டு குழந்தைகளுக்கும்,
2: ஆமாம் ஆமாம்,
4: அந்த குரல்களை மற்ற விஷயங்களையும் உள்வாங்கி இருக்கிறார்கள், அழகாக சொன்னார்கள்.
2: எங்களுடைய
4: அடுத்த தலைமுறையின் கையில் எங்களுடைய தமிழ் செங்கோல் சரியாக சேர்ந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கை. அதை விட ஜோதி, நாங்கள் கவிதைகளை கூட வழிபாடுவோம் என்ற எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: பண்டித மணிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, குட்டீஸ் எல்லாம். நீங்க நீ தப்பிக்க முடியாது, அவர்கள் வந்து
4: தப்பிக்க முடியாது. ஆமாம், பிள்ளைகள் கேட்கிற குழந்தைகளுக்கு பதில் சொல்லக்கூடியதாக நாங்கள் ஆயத்தமா இருக்கோம். வரவேற்கிறோம். இது கண்ணு அது அப்ப அப்படியான காட்சிகளை காணத்தான் நாங்கள் எல்லாம் ஆசை ஆர்வலாக இருக்கிறோம்.
2: கண்டிப்பா, நம்ம செவிகளுக்கும் மனசுக்கும் விருந்து தான் அந்த மாதிரி குழந்தைகள். இவ்வளவு என்ன கேட்டாலும், என்ன உதாரணம், நடைமுறை உதாரணங்கள் எதுவுமே எடுத்து வந்து அவர்கள் ஒவ்வொரு குரல் பாக்களுக்கும் ஒப்புவிக்கக்கூடிய பல குழந்தைகள் இருக்கிறார்கள். அதிலே ஸ்ரீபூஜன், ஷைலன் மிக அருமையாக தமிழ் பேசுவார்கள். எந்த நேரம் கேட்டாலும் அவர்கள் உடனே வந்து பேசக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் இரண்டு குழந்தைகள்.
4: பெற்றோர்களுக்கு பாராட்டுகள்.
2: நிச்சயமா
4: ஒரு நாள் வருகை என்றால் அந்த நாள் எப்பொழுது நாங்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
2: எல்லோருக்கும் மனசு நிறைந்திருக்கும் கண்டிப்பாக. மழலைகள் அந்த மாதிரி தமிழ் பேசுகிற பொழுது நிச்சயமாக எல்லோரும் மனசையும் கரைக்க கூடியது தான். சொல்லுங்க.
4: இன்னைக்கு நிறைய அழிவுகள் அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. முழுமை காவலரங்கள் ஒரு பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது மிக மிக கவனமாக அழகாக வளர்ப்போம். நஞ்சோர் இடத்திலே அந்த முழுமை சேர்ந்து போற இடம் ஒன்று இருக்கு. அந்த நிறைவு நிறை அழிந்து போகிற இடம் ஒன்று அது இயற்கை நியதி. காதலின் உச்சம் காதலின் உச்சம் இதுவே ஜோதி. மன்னவனின் மறைமுக கூற்று அந்த காமம் என்பது எதிர்பாலின் கவர்ச்சி. முதலில் கண்வழி புகுந்து சிறைப்பிடிக்கும், பின் செவிவழி வரும் தேனை மிஞ்சும் தனிமொழி. பொய்யை மெய்யாக்கும், மெய்யை பொய்யாக்கும் வித்தை. மாயமான் மாயமான் மாயங்கள் செய்யும் ஒரு அற்புதம் அந்த அந்த உச்சத்துல நிகழும் ஜோதி. அத்தனையும் மறைக்கும் காதல் மட்டும்தான் கன்சிமிட்டுவாங்க.
2: குறுக்குடுக்கு வந்தீங்க, இப்ப எல்லாரும் காதல் பாடம் எடுத்துட்டு தான் போக போறீங்க. பார்ப்போம் இப்படி யார் அதிகமா சிறப்பா சுவாரஸ்யமா கலகலப்பா எடுக்கிறீங்கன்னு தான் நாங்க பார்க்க போறோம். சொல்லுங்க.
4: ஆமா, வளர்த்து பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதரங்கள் எல்லாரையும் மறைக்கும், அத்தனையும் மறைக்கும், காதல் மட்டும்தான் கன்சிமிட்டும். அத்தனையில் இருந்த மிருகன் ஜோதி அறம் உடைக்கும் புரியாத ஒரு வீரம் வந்தது. அந்த மிருகம் அரணுடைக்கும் புரியாத ஒரு வீரம் அங்கே உற்பத்தி ஆகும். இது இறைவனை இறைவனின் படைப்பில் அற்புதம், இயற்கையின் நியதி.
2: கண்டிப்பா
4: மண்ணில் இந்த காதலின்றி கூடும் போது
2: நடக்கும். இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணி பாவையின்றி மிச்சம் சொல்லி முடியுங்க.
4: காதல் உச்சத்துல ஜோதி நிறைய அழுதை மட்டுமே விடை. அதுதான் அதுக்கு விடையே யாரு என்ன சொன்னாலும் அதன் உச்சத்துல நிறைய அழுதல் அது அதுதான் விடை. அது இயற்கை இனியது. ஆணின் வியூகத்து பெண்ணின் சரணாகதி அங்கே. ஆணின் வியூகத்து பெண்ணின் சரணாகதி அங்கே. இங்கே தோல்வி கூட ஜோதி வெற்றியாகத்தான் கொண்டாடப்படும். இங்கே தோல்வியை கூட வெற்றியாக கொண்டாடப்படும் உள்ளம்தான் அது.
2: வெற்றி பெற்றவர்கள்
4: வெற்றியாளர்கள் மட்டும்தான் இந்த சம்பவம் நடக்கும்.
2: காதலில் தான் இந்த மாதிரி தோல்வி வெற்றி ஆகிறது.
4: வள்ளுவனின் குரல்ல 1258 குரல்ல ஒரு பெண்ணின் வியப்பு, பெண்ணின் புலம்பல், பெண்ணின் தனக்கே அறியாத ஒரு ஒரு சோக கதை, சோக கதைன்னு சொல்லலாது ஒரு ஒரு ஒரு உணர்ச்சி படம்பட வள்ளுவன் படம் எடுத்து காட்டுறோம். அந்த குரல் வந்து 1258 குரல். தன்மாய காதல், தன்மாய காதல், தன்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. அவனுடைய கனிவான மொழிகள், கனிவான பார்வைகள் அத்தனையும் நாங்கள் நிறைவாக இருந்த முழுமையாக இருந்த எங்களுடைய எங்களுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு கட்டுக்கோப்பை உடைக்கும் ஒரு பெரிய படை. அவனுடைய தன்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. அழகாக சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். இங்கேதான் அது இயற்கை நியதி. இது நாங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க இயலாதும். இது அனைவரும் தாண்டித்தான் தருணம். அவருடைய வாழ்விலும் தாண்டி தாண்டி செல்லவும் ஒரு கட்டாய கடமை. ஆனால் அங்கே நிறை அழிந்து போகிறது. அதை தவறந்து சொல்ல முடியாது. அது இயற்கையின் நியதி.
2: ஆகவே அந்த பெண்ணின் மனம் ஆணினுடைய அந்த பனி மொழிகளுக்கு அன்பான மொழிக்கு ஆட்பட்டு தன்னுடைய நிறையை இழந்து போகின்றாள். தன்னுடைய உறுதிப்பாட்டை அவள்
4: இழக்கின்றார். ஆணுக்கு மட்டுமில்ல, ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் இருவருக்குமே பொருந்தம். அவருடைய கண் புரிச்சிருத்து கண் சுமிட்டலு ஆண் கட்டுக்கோப்பு இழக்கிறான், நுரையாளிந்து போகிறான். இதே மாதிரி ஆணின் வார்த்தைகள், ஆணின் தேனான வார்த்தைகள் பெண் தன் நுரையாளிந்து போகிறாள். இது இயற்கை நியதி. ஆண்டவனின் படைப்பு, ஆண்டவன் எங்களுடன் சேர்த்தே தந்த ஒரு ஒரு வரம் என்று சொல்லலாம்.
2: சிறப்பு மிக்க நன்றி ரவி பாலா. நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு குரல் பாவைத்தான் அவர் எடுத்திருந்தார். பன்மாய கல்வன் பணிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை ஒரு தலைவியினுடைய புலம்பல். இந்த புலம்பல் ஒரு உரையாடல் வடிவிலே சில குரல் பாக்கள் இருக்கும். இதிலே அவள் தானே புலம்புகின்றாள். எப்படி சொல்கின்றாள்? பன்மாயக்கல்வன் பலவிதமான தந்திரோபாயங்கள், அது ஒரு அன்புக்கான ஒரு தந்திரோபாயம், அதை கூடாமல் சொல்லவில்லை. அவளை தன் வயப்படுத்துவதற்கான ஒரு வித்தியாசமான உபாயங்களை கையாண்டு, தந்திரம் என்றதை விட்டு உபாயம் என்று சொல்லுவோம், அது இன்னும் சிறப்பு. உபாயங்களை கையாண்டு அவளை தன்வசப்படுத்துகின்றான் கூடியவன் ஒரு ஆண் என்பதனை சொல்கிறார். அது நிச்சயமாக அதிலே பணிமொழி என்று மென்மையான சொற்கள், அன்பான சொற்கள், அன்பே, யாருயிரே, ஆசை, பூங்குழி, அம்மு எல்லாம் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு தலைவனுடைய அந்த பணிமொழி என்பது, அந்த மென்மையான சொற்கள், அவள் எவ்வளவு ஒரு மனம் உறுதியானவளாக இருந்தாலும் கூட உடைத்து விடுகின்றான் தன்னுடைய சொற்களால். அவள் தன்னுடைய நிலை தளர்ந்து அவனுக்கு ஆட்பட்டு கொள்கின்றாள். அதை சொல்கின்றார் திருவள்ளுவர். ஆகவே அன்பான சொற்கள் எவ்வளவு கடினமான மனதையும் மனநிலையையும் உடைத்து தன்வயப்படுத்தக்கூடியது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. இதிலிருந்து நாம் என்ன முடிவெடுக்கலாம் என்று யோசிப்போம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி, இது பஞ்சாச்சரம் பேசுறோம்.
2: இனிய வணக்கம் பஞ்சாச்சரம், நான் அவர்களே சொல்லுங்க.
5: கேட்டுக்கொண்டிருந்தான் ரவி பாலா சொன்னதெல்லாம் சிறப்பு. காதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை.
2: அருமை, அருமை.
5: மண்ணில் இருந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூடுமோ என்று சொல்லப்படுகிறது. முத்துமணி ரத்தனங்களும் கட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்த அதரமும் சிற்றடையும் சின்ன விரலும் வில்லனும் புருவமும் சுற்றி வேலை செய்யும் ஒளியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிடம் மறந்தால் இதற்கு ஒரு பிறவி, இதனையும் விழுந்தால் அவன் தான் துறவி. முழுதும் கசக்கும்.
2: சரி சரி, ஆகவே அந்த கன்னி
5: துணை
2: வச்சிருங்க, சொல்லுங்க.
5: என்னென்னால் நீங்க ஆரம்பத்துல கணக்கு சொல்லி போட்டீங்க. இப்ப இந்த எல்லாம் காமம்ன்றது கோடடி தான், இதை உடைக்குது.
2: கண்டிப்பா
5: நிறையன்ற கதவை கோடடி உடைக்குது. இப்ப ஒரு நீதியான, நியாயமான, அறமான குடும்ப வாழ்க்கை, அறமான ஒரு காமத்திலும் கணக்கு பிரச்சனை இருக்குது.
2: கண்டிப்பா
5: அறமா போனால் பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படி போயிட்டு அது ஒரு காம நோய், அது வந்து என்ன செய்யுது, நல்ல குணங்களையும் நாணத்தையும் அழித்து நிலை தடுமாற செய்கிறது தான் இப்ப வல்லுநர் விரிவா சொல்லுறேன். ஆனா இதுல கூடுதலா இந்த அதிகாரம் கூடுதலா பெண்களை நோக்கித்தானே வருகிறது. ஆனா நான் இது பொதுவாகத்தான் எடுக்க போய், ஆண்களுக்கும் பொருத்தம், பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் இங்க பொருத்தி பார்க்க வேணும். ஓ, அன்றுதான் நான் அபிப்பிராயப்படுறேன். ஒரு அபிப்பிராயம் இருக்குதானே ஜோதி? அப்ப இத நான் இப்ப என்னென்றால் இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கையில. இப்ப மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிச்சுட்டு தும்மல் போல தோணும். நீங்க என்னத்தான் நீங்க ஒளிச்சு ஒளிச்சு வச்சாலும் அது எப்படித்தான் நீங்க சீஜிக்கு நான் அந்த மாதிரி தங்க போனோம் நாங்களே சொல்லிக்கொண்டிருந்தாலும் நாங்கள் அப்படி பிளவிட மாட்டோம், இப்படி பிளவிட மாட்டோம். அது என்னத்தான் மறைச்சாலும் அது தெரியாமலே தும்மல் மாதிரி வந்துடுமா?
2: உடனே வந்துடும்.
5: தும்மல் அடக்க முடியாம வந்த மாதிரி
2: எங்க இருந்து வருதுன்னு தெரியாம
5: வந்து, அது தெரியாது, அது காய்ச்சி கொண்டிருக்கேன் நாலு பத்து பேர் காய்ச்சி வைக்கும் திடீர்னு மூக்குக்குள்ளே உடையும் பிராத்தனை தும்மையிடும். அப்ப நாங்கள் வந்து கட்டுப்பாடான வாழ்க்கை, கட்டுப்பாடான வாழ்க்கை என்று விதைக்குள்ள ஜோதி இந்த இந்த பிள்ளையான விஷயங்களையும் தப்பிக்கொள்ளலாம். வாழ்க்கை என்னது, வாழ்க்கைன்றது எப்படியும் வாழலாம் என்று இன்றைக்கு கட்டுப்பாடு இழந்து போகுதோ அன்றைக்குத்தான் பிரச்சனை. அது நித்திரையும் கொள்ளப்படாது. காமம் என கொண்டோ கண்ணின் என் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில், அது நித்திரையும் கொள்ளப்படாது. அது யாவதவா நித்திர, அது கண்ணை முடிச்சாலும் அந்த எண்ணம் தான் நிறைய வந்தோன்றது. அது பிள்ளையான எண்ணத்தோட்டோட பாடுறவர்களுக்கு ஒரு அறத்தோடு கூடிய வாழ்க்கை, கணவன் மனைவி இதுதான் எங்களுக்கு வாழ்க்கை, நாங்கள் இப்படித்தான் செய்யணும், அந்த சமூக நல்லிணக்கங்கள், நாங்கள் பிள்ளையான வழியில போகக்கூடாது என்று போட்டு அப்படி இது. இப்ப நாங்க உண்டா இருந்து போட்டு குழந்தைகளை சொன்ன வேண்டாம் சூறாக்க போல பேர் இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடான பாஸ்கெண்ட் விலைக்குள்ள ஜோதி எல்லாம் சரியா வரும். அன்றைக்கு கட்டுப்பாட்டு இழக்கிறமோ அன்றைக்கு கட்டுப்பாட்டு இருந்த வாகனம் மாதிரி தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஸ்ரீபுஜன் ஸ்ரீ சைலன் திருக்குறளில் அட்டகாசம் செய்தார்கள். திருக்குறளில் அட்டகாசம் செய்தார்கள். நாங்கள் அந்த பிள்ளைகிட்ட படிக்கணும் பாடம்.
2: நிச்சயமாக அதுக்கு உதாரணம் எல்லாம் எடுத்தெடுத்து
5: உதாரணம் டாக்டர் டாக்டர் அந்த பிள்ளைகளுக்கு வாயில வந்து அந்த முதல் அந்த பிள்ளைகள் ஆசிரியை அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்கு முதல் பாடல் தெரியும். பிள்ளைகளுக்கு நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ அந்த பிள்ளைகள் இன்னும் நல்லா மேல வருவோம் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜோதி நன்றி வணக்கம்.
2: மிக்க நன்றி பஞ்சாட்சரம் ஐயா அவர்களையும் மீண்டும் சந்திப்போம்.
5: சந்திப்போம்,
2: வணக்கம். ஆமாம், எத்தனை அதிகாரம், 133 அதிகாரங்கள்லையும் இந்த முப்பாலிலும் காமத்து பால் பேசுகிற பொழுது இவ்வளவு மகிழ்ச்சியோடு கலகலப்பாக குதூகலமாக பேசக்கூடிய அதிகாரங்கள் இவை. காமம் என ஒன்றே காமம் என ஒன்றோ கண்ணின்று நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் என்று சொல்கிற பொழுது கண்ணின்று இந்த காமம் காதல் ரெண்டும் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. அதிலே அதுக்கு வந்து இந்த காமத்துக்கு வந்து இரக்கமே இல்லை, அது ஒரு இரக்கமற்றது என்பதனை அவர் சொல்கிறார். என்ன செய்கின்றது அது? பகல் இரவு பார்க்காம பாடாய்ப்படுத்தக்கூடியது, சித்திரவதை படுத்தக்கூடியது, அது நள்ளிரவு நேரத்திலும் கூட என்னுடைய மனத்தை அடக்கி ஆளுகின்ற தொழிலை செய்து கொண்டிருக்கிறது அந்த காமம் என்பதனை அந்த தலைவி சொல்லி புலம்புகிறாள். அவள் ஒரு சற்று நேர பிரிவை தலைவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவ்வளவுக்கு பாடாய்ப்பட்டு அவளுடைய மனமும் உடலும் அத்தனை வேதனைகளை தாங்குகின்றதை திருவள்ளுவம் மிக சிறப்பாக சொல்கிறது. அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள்வது சிறப்பு. அதிலே அறம் தான் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு விடயங்களிலும். நிச்சயமாக நாங்கள் இதை படிக்கிறதால என்ன என்று நினைப்போம், கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்தல் என்பது மிக மிக முக்கியமானது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஜீவனை தவிக்க வைப்பது அது எல்லாம் ஆகாது. அந்த மாதிரி தலைவன் அதுக்காடி தலைவன் வேலைக்கு போகாம படிக்க போகாம அதுக்கு போகாம இருக்க முடியாது. இருந்தாலும் கூட அதை உணர்ந்து செயல்படுதல் சிறப்பு. அதை விட மன உறுதியினுடைய எல்லையை அவர் சொல்கின்றார். நிச்சயமாக அது அந்த எல்லை தாண்டுகின்ற பொழுது அது உடைந்து போகின்றது. மறைக்க முடியாத ஒரு காதல் காமம், அதை பற்றி சொல்லி ஒரு எப்படி சொல்கிறார், சமூக பார்வை உணர்வுகளை அடக்கி வைப்பதில் உள்ள சிரமத்தை கடினத்தை அதை அவர் மிகச்சிறப்பாக சொல்கிறார். மென்மையாக அவர் சித்தரிக்கிறார், ஆனால் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம் இல்லையா? இந்த மாதிரி அடுத்த நேயர் என்ன சொல்ல போகின்றார் என்று கேட்போம். வணக்கம்.
6: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், வரவேற்கின்றோம், சொல்லுங்க.
6: கேட்டுங்களா?
2: ஆமாம், புரிகிறது.
6: ஓகே, ஸோ அந்த குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்து நன்றாக சொன்னார்கள் ராகுல் பாலா பஞ்சாட்சியம் அருமையாக சொன்னார்கள். அதாவது இந்த வள்ளுவர் வந்து காமம் என்று சொல்வது வந்து மனதில் இருக்கும், அந்த காலத்துல காமம்ங்கிறது மனதில் இருக்கும் ஆசையை வெளிப்படுத்த ஒருவர் மேல் இருந்த காதலை தான் இப்படி சொல்லியிருக்காரு. அது எப்போ பார்த்தாலும் சரி, அது பணமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, குணமா இருந்தாலும் சரி, இனமா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் எதுவுமே கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு மேல கட்டுப்படுத்த நினைச்சோம்னா நம்மள யாரையுமே பிழைகள் உண்டாகும், தவறு செஞ்சுக்கும், அது வந்து வெளியில வந்து வேற மாதிரியே கடி பிரச்சனையை உண்டாக்கும். அது ஆற்று வெள்ளாமைய அணை போட்டு தடுத்துடலாம், ஆனால் காதல் வெள்ளாமையா எத்தனை கணை போட்டாலும் தடுக்க முடியாது, அது கொள்ளவும் முடியாது சொல்லவும் முடியாது. சோ அது வந்து மனதில் அந்த அளவுக்கு அது ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை அன்பு உருவாகும் போது அது நிச்சயமா வந்து அது வெளிப்படுற நேரத்துல சரியா நம்ம புரிந்து கொண்டு பயன்படுத்தணும். இல்லைன்னா வந்து தவறான இடத்துல வெளிப்பட்டுரும், அப்புறம் வந்து வாழ்க்கையும் இவங்களுக்கு வீணா போயிடும், அவங்களுக்கு வீணா போயிடும். அதுதான் அங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது எத்தனை தாழ் போட்டாலும் என்ன போட்டாலும் அது கூலாதான் போக வந்து அதுவும் நேராகவும் நிக்கவும் நிக்காது. சோ அதுதான் அங்க வள்ளுவர் அந்த சொல்லியிருக்காரு. வந்து அந்த காமம்ங்கிறது எத்தனை தலைவிக்கு ஒன்று உண்டா ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் அன்பு, அது தாயா இருந்தாலும் சரி, தாய் பிள்ளை மேல பிள்ளையா இருந்தாலும் எத்தனை அது வந்து சரியான நேரத்தை புரிந்து கொண்டு சரியா அதை அரவணைக்கிறேன்
2: சரியா சொன்னீங்க ரமேஷ். குறுக்கிடுவதற்கு ஒரு காதலன் காதலிக்குள்ள மட்டுமல்ல, ஒரு தாய் பிள்ளை தந்தை அந்த மாதிரியான பாசமும் கூட நம்மால முடியாமல் போய் விடுகின்றது இல்லையா?
6: நிச்சயமாக அதை நம்ம புரிஞ்சு செயல்பட்டோமோ எல்லாருக்கும் அதுதான் அங்க அருள சொல்லிருக்காரு. ஆனா ஒருத்த வந்து ஒரு பெரியவர்கிட்ட போனா பெரியவரை பெரியவரை அந்த ஊர் தலைவர் ஒரு பொண்ணு இருக்கு, அது எப்ப பார்த்தாலும் தலை குனிஞ்சுதான் போகும். என்ன பார்த்து ஒரு நாள் கண்ணாமலையன் திட்டிடுச்சு, இது மடச்சாம்பிராணி புத்தகத்துல படிச்சு ஏறது மட்டும் அறிவு இல்ல, மத்தவங்க மனசையும் படிச்சு ஏத்துக்கிறது அறிவு, அது வந்து நடவு. அது இல்லாம என்னோட திருவள்ளுவர் ஒண்ணு சொன்ன மாதிரி என்ன திட்டிட்டு போயிடுச்சு, என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்க, நிறையுடைய என்பேன் யானோ காமம் மன்றத்து மன்றுபடும் என்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி நீ நல்ல தங்க கம்பி தான், இருந்தாலும் அம்பி நான் சொல்றத கேளு, அவ உன்னை நம்பி மனசை கொடுத்துருக்கா, அதை வெம்பி வச்சு வீணாக்கிறாத, உன் மேல ஆசைப்பட்டுட்டா உன்னை கல்யாணம் பண்ணி நல்லா வாழும் நினைக்கிற, அதை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சிறப்பா வாழ, இல்லைன்னா ரெண்டு பேர் வரைக்கும் வீணாப்படும் சொல்ல அனுப்பினா. அப்படிங்களா? எனக்கு தெரியாம போச்சு, அவன் என்ன படிச்சு பிரயோஜனம் இல்ல, போல திருக்குறள் என்ன படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். சோ அதான் வள்ளுவர் வந்து அங்க அழகா சொல்லிருக்காரு. நன்றி, வணக்கம்.
2: அருமை அருமை, நல்ல ஒரு கதையும் சொல்லி சொல்லிட்டீங்க, இலகுவாக புரிய வைக்க மிக்க நன்றி ரமேஷ்.
6: நன்றி
2: நன்றி, வணக்கம். எங்களுடைய நேர்கள் அற்புதமானவர்கள். கண்டிப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உபாயங்களோடு அந்த எப்படி மக்கள் மனதிலே இந்த திருவள்ளுவத்தை கொடுக்கலாம் என்பதற்கான உபாயங்களை மிக அற்புதமாக கையாண்டு இலக்கிய உத்திகளோடு அவர்கள் விளங்க வைப்பது என்பது மிகச்சிறப்பு. வரவேற்பிற்குரியது, வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே. மிக அருமையாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணங்களிலே சிந்தித்து மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நிறையுடையேன் என்பேன் மண் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுபடும் என்று சொல்கிறார். மறை இறந்து என்பது அது ரகசியத்தை கடந்து அதை மறைத்து வைக்க முடியாது நிச்சயமாக. மன்று என்பது அம்பலத்தில் பொது இடத்துல அது வழிபட்டு விடுகின்றது. அதை எப்படி மறைக்கிறது? அந்த தலைவனை காணுகின்ற பொழுதோ, சும்மா நேரமில்லை, தலைவனை சந்திக்கின்ற பொழுது அந்த மாதிரி மன உறுதி உடையவளாக அவள் இருந்தாலும் என்னை அந்த மாதிரி அவள் தன்னை தானே நினைத்து கொள்கிறாள், நான் எவ்வளவு மன உறுதி உடையவளாக இருக்கின்றேன், ஆனால் என் காமமோ மறை பொருளை கடந்து ஊரறிய வெளிப்படுகின்றதே. அவனை நினைக்கின்ற பொழுது, எண்ணுகின்ற பொழுது, காணுகின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, அப்படியெல்லாம் இவ்வளவுக்கு பாடாய்ப்படுத்தக்கூடியது காமம் என்பதனை திருவள்ளுவர் சொல்கின்றார். ஆகவே அதிலிருந்து நாங்கள் எவ்வளவுக்கு நம்மளை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் விபரீதம்தான் என்பதனை சொல்ல வருகின்றார். இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். அடுத்த நேயர் எங்களோடு, வணக்கம்.
7: வணக்கம் நவபாரதி அவர்களே, இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன், மிக்க நன்றிகள். நல்ல அருமையான கருத்துகள் வந்து
2: சென்றன. அந்த
7: ரெண்டு குழந்தைகள் என்ன தமிழ் நான் நினைத்து
2: இயக்கின்றேன்.
7: உண்மைதான், என்னென்றால் நானுங்க இதுக்குள்ள வந்தா நான் அறியலம் காமத்தால் பேணியார் கெட்ப செய்யும். என்னன்னா நமக்கு ஒரு அன்புக்குரியவராக நம்மீது கொண்ட காதலால் நமக்கு விருப்பமானவற்றை செய்யும் போது நாணம் என்னும் ஒரு பண்பு இருப்பதையே நாம் அறிவதில்லை. உண்மை அதுதான். என்னண்டா நாங்கள் வந்து ஒருவரை விரும்பிட்டோம் என்று சொன்னால் அதுல அந்த ஒரு நாணம் என்பது எங்களுக்கு வராது. அதுக்கு பிறகு
2: எல்லாம் போயிடும் என்று
7: சொல்லவா? போயிடும்.
2: உண்மையான இந்த அச்சம் மடம் நானு எல்லாத்தையும் போக
7: பண்ணிட்டு அது பாடா படுத்திக்கொண்டே இருக்கும். ஆனா என்னென்ன
2: குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் அண்ணா அவர்களே, இந்த இடத்துல ஒரு பெரியவராக சமூகத்துக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அறிவுரை உரைக்கலாம். இந்த மாதிரி நிறை இழந்து போதல் கண்ட இடத்துல எல்லாம் தும்மல போல வந்துடுதே, காதல் உணர்ச்சி மேலெடுக்கின்றதே, இந்த இடத்துல இதை அப்படியே நாம விடலாமா? எப்படி கட்டுப்படுத்துவது? என்ன எல்லாம் சொல்ல விளைகின்றீர்கள் சமூகத்துக்கு?
7: நான் சொல்வது என்னென்றா உள்ளத்தால் காதலியுங்கள், உள்ளம் விரும்பி காதலியுங்கள், ஓடி போக்காக காதலிக்காதீர்கள். அதுதான் உண்மை. என்னண்டா, உள்ளம் நிறைந்த ஒரு காதல் என்றும் விட்டு பிரியாது.
2: உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி வந்து விட்டு பின்பு அந்த இல்லறம் நீடிக்காமல், காதல் இல்லறம் ஆகாமல் விட்டு போவது என்பது வருத்தத்துக்குரியது.
7: பெரிய வருத்தம், துன்பம், துன்பம். என்னன்னு சொன்னா, அதுதான் அவர் சொல்ற வல்லவ பெருமான், பெற்றார்களின் செல்லா பெருந்தகைமை காம நோய் உற்ற அறிவதொன்று அன்று. என்னண்டா அவர் அந்த என்னென்ன அவர் அதை சொல்லுகிறார் என்றால், நீ காதல்ல காதல்ல சித்தார்பின் செல்ல பெருந்தகமை காம நோய் உற்ற அறிவதொன்று அன்று. அது இந்த உண்மை அதுதான். என்னென்று சொன்னால், காதல் என்பது உள்ளத்தில உறைந்து தர வேண்டும். உள்ளம் உரியதுதான் காதல். உள்ளத்துக்கு நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்பது காதல் அல்ல. எடுத்தோம் கவுத்தோம் கண்டோம் கடைச்சோம் விட்டோம் போனோம் வந்தோம்ன்றது காதல் இல்லை. அது அந்த காதலை தொடர்ந்து பேணி உள்ளம் உயர் நடந்து நாங்கள் அதை ஈடேற்றுவதுதான் உண்மையான இதுவருக்குமாகிய வழிமுறைகள் என்னுடைய கருத்தாக இருக்கிறார். அதுதான் அறம். அறம் என்பது எடுத்தோம் கவுட்டம் கொண்டு போட்டு பார்த்தம் கலச்சம் போனம் வந்தம் முடிஞ்சது என்று சொல்லி விடுவது காதல் அல்ல.
2: நிச்சயமாக. ஆகவே அதை இருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு தவிப்பு தேவை இல்லை என்பதை.
7: அதுதான் உண்மை. உண்மை அதுதான். என்ன சொன்னா, இதுவரும் உள்ளத்தால இது வகிக்கணும். உள்ளத்தால இது விட்டு போனா என்ன வரும், சேர்ந்து வாழ்ந்தா என்ன வரும், இந்த எல்லாத்தையும் கணக்கு பண்ணித்தான் ஒரு காதல்ல வாங்க வேணும். அதை விட்டு போட்டு நாங்கள் கண்டோம் காதலித்தோம் விட்டோம் போனோம் வந்தோம் என்றது ஒரு வாழ்க்கை முறை அல்ல.
2: ஆமாம். ஆகவே எங்களோட நிறைத்தன்மையில் இருந்து நாம் இழக்க நேரிடாது.
7: உண்மைதான்.
2: மிக்க நன்றி அண்ணா.
7: மிக்க நன்றிகள். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
2: நிச்சயமாக மீண்டும் சந்திப்போம். அற்புதமான மற்றொரு குரல் பாவையும் ஆனந்தராஜன் அவர்கள் எடுத்து வந்தார். சிறப்பான ஒரு குரல் பாதான், அதுவும் கூட சொன்னதை திருப்பி சொல்வது என்று நினைக்க தேவையில்லை. இருந்தாலும் சற்று அதை பேசி பார்க்கலாம். செட்டார் பின் செல்லா பெருந்தகைமை காம நோய் உற்றாறு அறிவது ஒன்று அன்று என்று சொல்கிறார். செற்றாறு பின் செல்லா பெருந்தகைமை, அந்த பெருந்தகைமை வேண்டும். காம நோய் உற்றாறு அறிவது ஒன்று அன்று. ஆனால் காம நோய் உள்ளவர்கள், காமத்திலே அகப்பட்டு கொண்டவர்களுக்கு அந்த பெருந்தன்மையே இருக்காது என்பதனை சொல்கிறார். செற்றார் என்று சொன்னால் செத்தவர்கள் அல்ல, நம்மளை கைவிட்டு வெறுத்து போனவர்கள் என்று சொல்லி அன்பை காட்டிவிட்டு கைவிட்டு போனால் என்ன நடக்கும் அந்த ஆன்மாவுக்கு என்பதனை, எவ்வளவுக்கு உருகி நிறை அழிந்து தன் நிலை இழந்து போகும் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை விட்டு பிரிந்து சென்றவர் பின்னாலே செல்லாதே, அந்த தன்மானம் என்பது வேணும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆனால் இந்த காம நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தவறாக இல்லை. அந்த காமம், அந்த காதல், உண்மையான ஒரு காதல் இருக்கின்ற பொழுதுதான் அது அப்படி செய்யும். அது அவர் கைவிட்டு போனாலும் பின்னால போ என்று துரத்தி கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த காமம் என்பதனை சொல்கிறார். ஆகவே இந்த இடத்துல அன்பு மிகுதியால தன்மானம் கூட சில சமயங்களிலே எப்படி சொல்றது, பின்தள்ளப்படுகின்றது என்று தான் சொல்ல தோன்றுகிறது. தன்மானமும் பின்தள்ளப்படும். ஆகவே இது கொஞ்சம் கடினமான விடயம். ஆகவே அன்புதான் எப்பொழுதும் மேலானது என்பது தெரியும். ஆனாலும் அது சுயமரியாதையை இழப்பதாக இருக்கக்கூடாது என்பதனை திருவள்ளுவர் நமக்கு வலியுறுத்துகின்றது. பார்க்கலாம், நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. ஒரு பாடலோடு சந்திப்போம்.

0: தொடர்ந்து அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பிரசாதன் கேட்கிறேன். நான் வந்து வணக்கம் வணக்கம் நான் வந்து 1150 குறள்ல வந்த நினந்தி பட்டார் பொன்னெஞ்சம் கடத்தால் கணந்தி பட்டார் குண்டோண்டு அதுல வந்து கொழுப்ப வந்து தீல போட்டின உருவத போல அந்த காதலன் காதலிய கண்டன உருவன்ற மாதிரி தான் அந்த பொருளை படிச்சு பார்த்தினேன். அப்ப நானும் இல்ல தோற்று இருக்கிறேன் தான். ஆனா நானும் வந்து சரியா உருகி சாப்பிட மாட்டாம அவ்வளவு வேதனை வெளியில கிடந்து தவிச்சுனா வெளியால காட்டி கொடுக்காம சிரிச்சு கலைச்சு கொண்டு திரிஞ்ச நான்
0: தான். ஆனா சொல்ல போறீங்க போல
1: இருக்கு. உருகினாலும் எந்த முயற்சிகள்ல நான் கவனம் செலுத்துறதுல தவற இல்லை. காதல்ல வந்து
0: அதுதான் வேணும், அதுதான் வேணும். எவ்வளவு உங்களை பாடாய் படுத்தினாலும் படுத்தும் என்பதை அது அதுதான் ஒரு கோடரியை உடைத்து எறிஞ்சு எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது என்பதை சொல்லிட்ட. இருந்தாலும் நீங்க சொல்றது சமூகத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டல். ஆருமை
1: மற்றது ரெண்டு சொன்னால் இப்ப நான் வந்து அந்த கவிதை என்ற பாத்திய தெரியாதவன் தான் அந்த காதல்ல தோல்விகளை சந்திச்ச அப்புறம்தான் இந்த உலகத்துக்கு நான் எல்லாத்துலயும் முன்னேறி கொண்டு வரேன். என்னதான் இப்ப மற்றவே மது புகையலுக்கு அடிமையாகி பெண்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கீங்க, நான் வித்தியாசம் அவர்களை புனிதமாக சொல்லி புனிதமாக கவிதைகள் எழுதி அப்படித்தான் நான் செய்து கொண்டு வாங்கிப்பேன். இந்த வரைக்கும் இந்த காதல் என்ற மூன்று எழுத்து சொன்னதும் இல்லை, காதல் நாங்கள் ஒன்றிலேயும் நான் அப்படி ஒன்றும் கண்டது கூட இல்லை. ஆனால் என்ன பொறுத்தவரையில அவர்கள் உணர்வார்கள் எனக்கு தெரியாது, முன்பிரவி என்றிருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லுவேன் எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஆத்ம பந்தம் ஒன்று இருக்கு, முன்பிரவி பந்தம். ஏனென்று சொன்னால் எத்தனையோ பெண்களை கண்களாக கடந்திருப்பேன், எத்தனையோ படங்கள் எனக்கு வந்திருக்கும், யாரையுமே வேண்டாம் என்ற நான் முகம் தெரியாத இவர்களை மட்டும்தான் இப்ப கிடைக்காண்டா கூட நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது எனக்கு ஒரு நட்பாகவோ இல்ல அவையின் ஒரு அன்னை இந்த மறுபடி நான் கவிதையிலே அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவேன். அவையுடைய அன்னை என்ற மறை வடிவாக இல்ல அவையுடைய சகோதர உருவாகும் எந்த உருவமும் நான் இப்பளவில் ஏற்பேன் என்று நான் சொல்லுவேன். என்ன வடிவாகவும் இருப்பேன், அந்த அன்பு வேணும் அன்று. மற்றது இப்ப அந்த மகாபாரதத்துல கூட கிருஷ்ண பரமாத்மா ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார், என்ன ஒரு மங்கைக்குத்தான் உரிமை இருக்கு ஆரோட வாழ வேணும் அன்று. அதே போல அது அவைகளின் உரிமை யாரோட வாழ வேணும்னு அந்த எந்த அன்பு குறையாது. அந்த ராமன் இதயத்துல சீதை வாழ்வது போல இந்த இதயத்துல இவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஒரு நாளும் எதிர்பார்த்ததே இல்லை. மற்றது என்ன சொல்லாச்சாண்டா நான் எப்பவும் அவர்கள் நல்லா இருக்கணும் என்று நினைப்பேன். எப்போ இப்ப அவர்கள் நல்லா இருக்கணும், அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இப்ப நான் எனக்கு கிடைக்கும் வரைக்கும் அவர்களை நிழல கூட பார்க்க கூடாதுன்றதுல உறுதியா இருக்கிறேன். எனக்கு கிடைக்கும் வரைக்கும் அங்க இங்க வந்து எங்கட ஒரு சில காமம் கூட இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இப்ப எனக்கு இப்ப கொஞ்சம் வெக்கங்கள் இருக்கு. அப்ப நான் ஜோசி இப்ப நல்ல காலம் சந்திச்சா அப்படி கதைப்பேன் என்று அப்படி அந்த இது வந்து இப்ப
0: இதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்க போறீங்க அப்படி
1: இல்ல இல்ல இது வந்து இப்ப நான் அவரோட தெய்வீகமாத்தான் பாக்குறேன் என்று சொன்னா இப்ப சர்வ ஒரு மனுஷனுக்கான இது பந்தமாய் எனக்கு தெரியல. அவர்கள் என உருவம் தெரியாமே உழவு பாசம் பற்றி உழவு அன்பு சொல்றேன். நன்றி,
0: மிக்க நன்றி புருஷோத்தமன். உங்களுக்கு
1: வணக்கம்.
0: ஒவ்வொரு மனசும் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் எத்தனை தவிப்பு. நிணந்தீயிலிட்ட நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்து ஊடி நிற்போம் எனல் என்று சொல்கிறார். அந்த குரல் பாவை புருஷோத்தமன் எடுத்து வந்தார். நிணம் என்பது அங்கே அவர் கொழுப்பு, கொழுப்பு என்பது வாய் கொழுப்பு அல்ல. இது அந்த நெருப்பிலே கொழுப்பை போட்டால் அது எப்படி உருகும், எண்ணெய் நெய் அந்த மாதிரியானது போட்டால் அது எப்படி உருகும், அதுபோல மென்மையான மனம் கொண்டவர்கள் கண்டிப்பாக கோவித்து கொண்டிருக்க முடியவே முடியாது. அதை அடுத்த தரப்பு உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவளுடைய அந்த தவிப்பை அவர் விளங்க வைக்கின்றார். ஆகவே ஊடி அதிலே சொல்கின்ற அந்த சொல் புணர்ந்து ஊடி நிற்பேம் எனல், ஊடில் ஊடி ஊடல் அந்த சிறு கோபம் அது வந்து நீடிக்காது. நிச்சயமாக மென்மையான மனம் கொண்டவர்களுக்கு நெருப்பிலே இட்ட கொழுப்பு போல அந்த மனசு உருகி தவிச்சு கொண்டிருக்கும் என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது.

0: ஆமாம், அடுத்த நீரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: ஓ வணக்கம், இல்லை நான் இதை பேசுகின்றேன், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், நன்றாக இருந்தது, வாழ்த்துக்கள்.
0: சொல்லு.
1: காதலும் காமம் என்றது ஒரு சட்டன்ற ஒரு பார்வை கிக் ஆக பாடும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அது பார்வை.
0: எல்லாரும் பெரிய இதுல வந்து கலாநிதி பட்டம் எடுத்தவர்கள் மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க மேற்கொண்டு.
1: அந்த பார்வை திரும்பி இரண்டாம் தரம் பார்க்கும் போதுதான் அந்த அன்பு வெளிப்படும். அதுல காமம் இருக்காது அந்த பார்வையில. அந்த நோக்கமே காதல் தான். அவ திரும்பி பார்க்கணும், நாங்க திரும்பி பார்க்கணும். அதுக்கு
0: காமம் இருக்க வேணும், இல்லை என்று சொன்னா நீங்க கடவுள் மாதிரி தான் பார்த்து
1: கும்பிட்டுட்டாருக்கே உள்ள பிரச்சனையே. அது தான் புருஷோத்தனுக்கு விளங்கியில.
0: சரி சொல்லுங்க, வேற என்ன சொல்றீங்க?
1: அப்ப நாங்கள் எப்பவும் இதுதான் காதலும் காமம் சேரைக்குள்ளதான் அந்த அன்பு குடும்பம் பண்பாடு இயற்கை எல்லாம் வருது. எல்லாரையும் நாங்கள்
0: மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஆமாம், திட்டீர் ரெண்டு வருது அந்த மாதிரி சொன்ன அதுக்கு கூட இன்னொரு குரல் பாயிருக்கிறது, அதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இது நகைச்சுவையான விஷயம் இல்லை, நிச்சயமாக இதுக்குள்ளே எத்தனை தவிப்பு, எத்தனை உளவளம் பாதிக்கப்படுதல் எல்லாமே இருக்கின்றது. அதனை இரு சாராரம் புரிந்து கொள்ள வேணும். இது பெண்ணுக்கான தவிப்பு, ஆணுக்கான தவிப்பும் இருக்கின்றது. அதை நாங்கள் இன்னொரு முறை நாங்கள் பேசலாம், பேசி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன், மறுபடியும் பேசலாம். இதில் அவர் என்ன சொல்கிறார்? மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் என்று சொல்கிறார். மறைப்பேன், அதாவது தான் மறைக்க முயல்கிறாள், ஆனால் அதை குறிப்பின்றி தோன்றிவிடுகின்றது. எதிர்பார்க்காமல் அந்த காதல் காமம் வெளிப்பட்டு விடுகின்றது என்பதனை, அது யார் நிற்கிறார்கள், எவர் நிற்கிறார்கள் என்று இல்லாமல் அந்த ஒரு ஒற்றை பார்வையிலேயோ ஒற்றை வார்த்தையிலேயோ சிந்தை மனசு தளர்ந்து கலங்கி தன் நிலை நிறை அழிந்து போகின்ற தன்மை, அந்த உருகி போகின்ற தன்மையை அவர் சொல்கிறார். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியல. மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும். என்னுடைய காமத்தை நான் மற்றவர்கள் அறியாமல் மறைக்க முயல்கிறேன், ஆனால் என்னால் முடியாம போதே, அது ஒரு தும்மலை போல தானாக வெளிப்பட்டு விடுகின்றது உடனே என்று சொல்லி, அந்த உணர்ச்சியை எவ்வளவு மறைத்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே அது வெளிப்படுகின்றது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. அந்த தலைவியினுடைய அந்த வருத்தத்தை உண்மையிலேயே மிக அருமையாக அந்த உளவியலை சொல்கின்ற ஒரு குரல்பாக்களாகவே இந்த குரல்பாக்கள் இருக்கின்றன. இதில் இன்னும் பேசாத குரல்பாக்களும் இருக்கின்றன. ஒரு நேர் இணைந்திருக்கின்றார், ஒரு நிமிடம் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் புருஷோத்தன் ஜெயகிரன். இது என்ன சொன்ன தவறு இல்லை, நான் அதை சொல்லி போட்டு போனேன். என்ன தவறா பிரிக்க கூடாதும், எங்களுக்கு சொந்தமாகாம நாங்கள் யாரையும் அப்படி காமப்பாடோட பார்க்க கூடாது. அதுதான் நான் அவர்கள் முகம் தெரியாதான் தெய்வீகம் என்று சொன்னானே வழியில், எனக்கு அப்படி காம நான் அப்படி எதுமற்ற ஜாடை அல்ல, நான் சொல்றேன். அது எங்களுக்கு கிடைக்காம நாங்கள் அப்படி பார்க்க கூடாதுதான் இந்த கருத்து. நன்றி நன்றி. மற்ற கோழிய நினைக்க கூடாது, எங்களுக்கு கிடைக்காம நாங்களை அடையும் அப்படி தப்பா பார்க்க கூடாது இந்த கருத்து.
0: கவலை வேண்டாம், மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி.
0: சந்திப்போம். அடுத்து இன்னொரு குரல்பா கூட இருக்கிறது. அந்த தலைவி தலைவனிடம் உடலோ கோபம் வருகின்ற பொழுது சண்டை போட வேணும், கோபித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போவா. அப்படி சிலர் அந்த மாதிரி உங்களுக்கும் வீடுகளில் நடக்கலாம். ஆனால் அந்த உண்மையான அன்பு அதை அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்காமல் விட்டுவிடும். ஆகவே அந்த சண்டை போடுகின்ற அந்த தன்மை அதில் வராது. பின்பு புலப்பல் என சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு என்று சொல்கிறார். புலப்பல் எனச் சென்றேன், புலப்பல் என்றால் கோபித்து கொள்ளுதல், ஊடல், இன்றைக்கு பொறுங்க சண்டை போட்டுட்டு தான் போகிறது அந்த மாதிரி நினைச்சு கொண்டு சண்டை போடணும் என்று சொல்லி போனாலும், ஆனால் சென்றேன், ஆனால் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. புல்லினேன் என்று சொன்னால் அவளால் அந்த சண்டையை போட முடியலை. முன்னால் போன உடனே அவளுடைய மனசு இழக தொடங்கிறது. அது சண்டை போட வேண்டும், உடல் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மனம் கரைந்து போகிறது அவனை கண்ட மாத்திரத்திலே. அவனை தழுவுகிறாள், புல்லினேன் என்றால் தழுவுகின்றாள் என்பதை சொல்கிறார். ஆகவே கோபித்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் என்னால் முடியலை. இருந்தாலும் அது அந்த கோபம் மாறி அவரோடு சேர்வதை என்னுடைய மனம் அவனிடம் சேர்கின்றது, அதனை கண்டு அவரை தழுவிக்கொண்டேன் என்பதனை சொல்கிறார். ஆகவே உண்மையான அன்பு என்பது கோபம் வராது. நாம் சண்டை போடணும் போகணும் இன்றைக்கு ஒரு கரை பார்த்து தான் விடுறது, சண்டை போடணும் என்று நினைத்தாலும் உண்மையான அன்பு சண்டையாக மாறாது என்பதனை சொல்லிக்கொண்டு.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் 1000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
0: நேரம் இப்பொழுது 10:26. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். அழகான என்பதனையும் தாண்டி மிக வேண்டப்பட்ட ஒரு அதிகாரம், நிச்சயமாக உளவளம் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா. இந்த நிறை அழிதல் என்ற 126 அதிகாரம் உண்மையிலேயே மனித உணர்வுகளினுடைய யதார்த்தத்தை பேசுகின்றது. நேயர்களே, அறிவு சொல்லும் அடக்கமாக இரு என்று சொல்லி, ஆனால் உணர்ச்சி மேலோங்கி நிற்கும். அறிவு தோற்று போகும், உணர்ச்சி வெற்றி பெறும். ஆனால் எல்லா இடத்திலையும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உளவியல் ரீதியாக திருவள்ளுவர் இதனை மிக அற்புதமாக விளங்க வைத்திருக்கின்றார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம், ஒருவருடைய உணர்வை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் எப்படி சொல்கிறது, இது கற்பியலிலே பேசப்பட்டது, அது மாதிரி கலவியலிலும் கூட. ஆகவே இதுக்கு முடிவுரை நீங்களே அமைத்து கொள்ளுங்க. மிக்க மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் FM-ஓடு இணைந்திருக்கலாம். பிரியா உங்களோடு இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க திருவள்ளுவர்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு
2: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர்
3: மார்க்கெட்.
4: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ் ட்ரக்கிங் ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 303 மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச் ஸ்காப்ரோ 6478853012 6478853012.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற
7: சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: Everything okay? No problem. Indigenam
6: bar kalamu closing da tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: Last minute left. Closing jayda Pradhi Selvathuk thanks.
6: செல்லம் இல்லடா செல்வம்.
7: சரி சரி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
10: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval credit க்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
11: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
12: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
11: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
12: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-5-6-7-7-2-0-0-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522

0: 1775 6475 222 1775.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன.
2: 3964 416-396-3344
3: talentaacademy.ca.

உங்க சவுடால்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்தை.

0: கேட்டிடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ் ஸ்டார்ட் மியூசிக்.

0: கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபான் 289-200-4677, 289-200-4677, VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: ஐயோ, இந்த ஃப்ளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்க்ராச்சஸா இருக்கு.
7: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
5: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ், 595 மிடில்ஃபீல்ட் ரோடு, யூனிட் 8, ஸ்காப்ரோ, 416-609-3386, 416-609-3386. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ், BC ஃப்ளோரிங் பிளஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: மே மாதம் ஐந்தாம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: Yappa, na mallandiri penendi ninaitaayo.
4: Suravalli kaatte, soila porra paatte, valiyumma yette, aadu varu koote.
5: Chota chota galli me pada pada light, gundu settila gudra vaana polla oru height. Uppu kaatte vaasam, adhu thaan ya swaasam. Kadala polla kootam, saavuna kondaatam.
6: அடி கில்லாடி வர்ற முன்னாடி.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் செல்வா 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் தேவக்கவே பாக்குறேன்.
9: உங்களுக்கு எப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் இந்த கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
8: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். அவன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இல்ல இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் இங்கேயும் இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன் தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: ஐ அம் கமிங்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரிமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222. உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி, பர்சனல் மற்றும் கோர்பரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 647-885-3012.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: தமிழ் HD
1: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le, closing jayitha Prithi Selvathukku thanks.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661.
4: ஐயோ, இந்த புளோரை பார்த்தாலே தலை சுத்துது. நடந்தா சத்தம், இருந்தா கஷ்டம், பார்த்தா எல்லா இடமும் ஸ்க்ராச்சஸா இருக்கு.
5: பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு.
6: அதுக்கு தான் சொல்றேன், BC ஃப்ளோரிங் போங்க.
7: வைனல், லேமினேட், இன்ஜினியர்ட் ஹார்ட்வுட், சாலிட் வுட் ஹார்ட்வுட், பில்டர்ஸுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் சூப்பர் சாய்ஸ் BC ஃப்ளோரிங் பிளஸ்.

0: 595 Biddlefield Road, Unit 8, Scarborough, 416-609-3386, 416-609-3386, Expert Guidance, Bulk Orders, Free Courts, BC Flooring Plus. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HDL. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HDL. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000, 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ.

0: காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: அமைய
6: கற்பிக்கப்படுகின்றன.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: உதயம்
9: சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: உங்கள் வருமான வரி சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் வசந்த் விநாயகமூர்த்தி. பர்சனல் மற்றும் கோபரேட் டாக்ஸ், ட்ரக்கிங், ஊபர் டாக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஸ்மால் பிசினஸ் டாக்ஸ் என அனைத்து விதமான கணக்கியல் தேவைகளுக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் நிறைந்த நிபுணத்துவமான சேவைகளை வழங்குகின்றார் வசந்த் விநாயகமூர்த்தி. இலக்கம் 5200 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 303, மிடில்ஃபீல்ட் மற்றும் பிஞ்ச், ஸ்காப்ரோ. 647-885-3012.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

சிலையே பவள கொடியே, குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம்.

மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கூயிலும் பெய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேர்ந்தானோ கலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 5ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் நவச்சந்திரன் குழந்தைவேல் மற்றும் ஷாலினி வித்யா பிள்ளை. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இனிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழேஸ்டியுடன் இணைந்திருக்கும் ராஜி.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
0: இன்று மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:04.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்று பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி வாசிப்பது ரஜி கிருபா. கனேடிய தூதுவர் இசபெல்லா மார்டின் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இடையிலான முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இணையதளம் ஊடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் பெண் ஒருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 நாள் அரசுமுறை பயணமாக கரீபிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. தொடர்ந்து மணத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 11 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 10 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 10 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 9 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 13 °C, செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 15 °C காணப்படுகின்றது. வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம்
2: காணப்படுகின்றன.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சீமாட்டமல் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம். ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கிறது, என்னவென்றால் இன்று வந்து பத்திரிகை, உலக பத்திரிகை, சர்வதேச பத்திரிகை ஆலசினம் என்றபடியாய் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதன் முதலில் படித்த பத்திரிகை பற்றிய அனுபவத்தை நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் 9 மணி வரை, இல்லை பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பி இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-64-6222.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: இனி அழகிய மாலை பொழுதின் வணக்கம் ரஜி கோதாஸ் கேக்குறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நலமா மகிழ்ச்சி அவச்சாமா இருக்கிறோம். நன்றி.
1: நல்லது சொல்லுங்க. இன்றைக்கு வழியில எல்லாம் போக முடியாது, கொஞ்சம் மழை.
2: இல்ல, நாங்க போனோம், மதியம் போனோம். எங்களுக்கு பக்கத்துல பெரிய இந்த சீக்கியர்கள் இந்த ஃபெஸ்டிவல், அப்ப லஞ்ச் எல்லாம்
1: அங்கதான்.
2: நிறைய சாப்பாடுகள், இதை சாப்பிடுறது இதை விடுவது என்று தெரியல, அப்படி சாப்பிட்டு வந்தோம்.
1: ஆடியில
2: செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு,
1: தேதி வச்சு சித்ரா பாடிய பாடல்.
2: சித்ராமா ரெண்டு பேரா?
1: சித்ராமா தான் பாடியிருக்கிறேன்.
2: அந்த சரி, அதை கேட்போம்
1: கண்டிப்பாக. இன்று வந்து சர்வதேச பத்திரிகையாளர் தினம்.
2: நான் படித்த முதலாவது பத்திரிகை என்னவென்றால் வீரகேசரி. வீரகேசரி நான் சிறுவனாக இருந்த போது, அப்போ அந்த 15% தான் அந்த பத்திரிகையின் விலை. அப்ப அந்த என்ன உருத்திரபுரத்தில் கோகிலாம்பாள் கொலை வழக்கு என்று ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் அப்ப அந்த பத்திரிகையை எடுத்து வாங்கி வர சொல்லி நான் போய் வாங்கி வந்து, அதை சுவாரஸ்யமாக எல்லோரும் படிப்பார்கள் அந்த நேரத்துல அந்த கொலை வழக்கு. வீட்டுக்கு முற்றத்தில் உள்ள எருக்கும்பத்தில் புதைத்து பிடிபட்டு மிக பிரபல்யமான ஒரு கதை ஸ்டோரி. அது வழக்கு நீண்ட காலங்கள் நடைபெற்றது. கோகிலாம்பாள் கொலை செய்தது காசலிங்க சர்மா. அப்ப அந்த கதை எனக்கு நல்ல சுவாசம் இருந்தா, அப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு 5ஆம் வகுப்பு அப்படித்தான் படித்து கொண்டிருப்பேன்
1: நினைக்கிறேன்.
2: இந்த கோகிலாம்பாள் கொலை வழக்கு மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெற்றது அந்த நேரத்துல. எல்லோரும் விரும்பி பத்திரிகை படிப்பது, பத்திரிகை வாங்குவதே பெரிய கஷ்டம் அந்த நேரம்.
1: அந்த கொலை வழக்கு வந்து புத்தகமா வெளிவந்ததா?
2: அப்புறம் புத்தகமாகவும் வெளிவந்தது. ரிசர்ச் புத்தகமாகவும் நான் பார்த்துருக்கேன்.
1: நானும் படிப்போம். நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடல் சித்திரா அவர்கள் பாடி ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 6:13.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் அஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம்.
1: சூப்பர்.
2: ஓகே, நான் வாழ்த்து சொல்ல போறேன். நான் ஒரு வாழ்த்து முதலாவதா சொல்ல போறேன்.
1: யார் கதைக்கிறீங்க?
2: நான் கடைசியில சொல்றேன், முதல் வாழ்த்து
1: சொல்றேன்.
2: டிவிஐ சிஎம்ஆர் நிறுவனர் ஸ்டான் ஆண்டனியின் பேத்தி ரயன் சத்யா தனது 2வது வயதில் அடியெடுத்து வைத்துள்ளார். ரயன் சத்யாவை அப்பா டியோன், அம்மா சரணி, அப்பப்பா, அப்பம்மா, தாத்தா, அம்மம்மா, சித்தப்பாமார், மாமா மற்றும் உற்றார் உறவினர் புடைசூழ கொண்டாடி கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல ஆண்டவனின் ஆசியுடன், நீண்ட ஆயுளுடனும் சகல சௌபாக்கியமும் பெற்று சீரும் சிறப்புமாக நோய் நொடி நீங்கி வாழ நாமும் ரயன் சத்யாவை வாழ்த்துவோம். அவருக்கு அவருக்காக ஒரு சின்ன ஒரு பிறந்தநாள் பாட்டு, சின்ன மகாராணியே என்ற பாட்டை நான் கேட்க விரும்புகிறேன்.
1: கண்டிப்பாக. நன்றி
2: நன்றி
1: நன்றி.
2: ஆரண்டு உலங்குதா
1: உலங்க
2: உங்கள் டிவிஐ சிஎம்ஆர் நிறுவனர் ஸ்டான் ஆண்டனியின் பேத்தி வயன் சத்யா.
1: ஆமாம், நன்றி
2: நன்றி நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக ரயன் சத்யா அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த தின வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் எட்மன் கேக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் எட்மன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு வசந்த மாளிகை படத்திலிருந்து நான் TMS படித்த பாட்டு, மயக்கம் என்ன என்ற மௌனம் என்ன.
0: ஆமாம், TMS-ம் சுசீலாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல்.
3: ஆமாம். ஓ, மற்ற உங்களோட கேள்விக்கு வாரம்.
0: சொல்லுங்கள்.
3: எனக்கு பத்திரிகை பிடிக்கிறது, இங்கே பத்திரிகை பிடிக்கிறது, உதயன்,
0: செந்தாமரை
3: வாசிப்பேன். வெள்ளிக்கிழமை எடுக்க போறேன் நான் கடைக்கு. வாசிக்கிறேன் நான் உதயனும் செந்தாமரை.
0: நீங்க முதன் முதலில் வாசித்த பத்திரிகை இது?
3: ஓ, முதல் முதல்ல சிலங்கால வீரகேசரி
0: பார்க்கிறான்.
3: ஓ, வீரகேசரி அப்ப ஊர நாடு வரையில நினைக்கிறேன். ஊர நாடு வந்தது. ஓ,
0: நல்லது. இணைந்து சிறப்பித்த வைக்க நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து கே.வி. மகாதேவனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வாரிகளில் ஒலிக்கும். நேரம் 6:23.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0.
5: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் காசி, நான்
5: வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்?
7: நல்ல சுகமா இருக்கணும். நல்ல பாட்டு வந்து போட்டீங்க, ஆடுகிட்டே நல்ல அருமையான பாட்டு. என்ன பாட்டு தான்? நான் மனிதன் மாறவில்லை என்ற படத்திலிருந்து மனிதன் மாறவில்லை அதே பாட்டை கேட்கிறேன்.
5: கண்டிப்பாக இந்த பாடல் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். நன்றி.
7: நன்றி தாய்,
5: நன்றி. உழைக்கும் இந்த நேரம் 6:28.

0: மிசிசாகா பிரம்ப்டன் மக்களுக்கு நல்லதொரு உணவகம் மாயாஸ் உணவகம். இலங்கை இந்திய உணவு வகைகள் சுட சுட, விதவிதமான சிற்றுண்டிகள், பலகாரங்கள், டேக் அவுட், கேட்டரிங், டெலிவரி. மாயாஸ் உணவகம், ஊபர் ஈட்ஸ், டோ டேஷ், ஸ்கிப் த டிஷ் வசதிகளும் உண்டு. பிரம்ப்டனில் ரதர்ஃபோர்ட் ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட்டில் இலக்கம் 263, குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2, 905-497-7977. ஆன்லைனில் மெனுக்களை பார்வையிட டேஸ்டி மாயாஸ் .com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா உற்சாகமா இருக்கிறேன்.
1: அந்த உற்சாகத்துல இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு கரா படத்துல இருந்து வாயாகாரசாமி அந்த பாடல்.
1: அந்த பாடல், அந்த பாடல் தெரிவிக்க ஏதாவது காரணங்கள்?
2: முதல் பத்திரிகைகள் எல்லாம் படிச்சதுதான்.
1: படித்திருக்கிறீர்கள், இப்பொழுதும் படிக்கிறீர்களா?
2: இப்ப இருந்துட்டு இங்கே எடுக்கிறேன் நான் பத்திரிகை, ஏழநாடு அந்த
1: பத்திரிகை
2: எடுத்து வாசிக்கிறதான். தமிழை மறக்க கூடாத எழுத்துக்களை.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க.
2: அது இவ்வளவு தமிழ, எல்லா பேப்பரும் எடுத்து பார்ப்பேன். என்ன எல்லாம் ஒரு ஒரு நிகழ்ச்சியால் இருக்கும்.
1: ஆமா,
2: எல்லாத்தையும் வாசிச்சு வச்சிருக்கிறாங்க.
1: நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஜிவி பிரகாஷோட இசையமைப்பில், அருண்ராஜ காமராஜனுடைய வரிகளில் வந்த பாடல். அண்டோனி தாசன் மற்றும் மகாலிங்கம் குரலில். ஒலிக்கும் நேரம் 6:33.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல், ஒரு அம்மா பேர்த்டே பாடல் கேட்டிருந்தா ஸ்டேனங்களுடைய பேர குழந்தைக்கு. அந்த பாடல் வந்து முழு தொகுப்பு வருகின்றது. பிரியசகி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் ஒழிக்கும் இந்த நேரம் 6:38.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: PhD.
1: இன்று வந்து உலக பத்திரிகை சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகின்றது. அதாவது பத்திரிகை சுதந்திரம் என்பது மனித உரிமைகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையும் இதனை அங்கீகரித்து 1973 May 3 உலக பத்திரிகை சுதந்திர தினமாக அறிவித்தது. அடிப்படை உரிமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பத்திரிகை சுதந்திரம் இருக்க வேண்டும் என யுனெஸ்கோ கூறுகின்றது. மேலும் பத்திரிகையையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இன்றைய நாள் தான் உலக பத்திரிகை சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகின்றது. அடுத்து ஒலிக்கவிருக்கும் ஒரு பாடல் வந்து நான் மகானில் திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கராஜாவினுடைய இசையமைப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில் ஜுவன் மற்றும் டென்விஷா குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:46.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் மாறா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் சிட் சிறீராம் குரல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:52 நிமிடம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: நீங்கள்
2: முதல் முதலில் படித்த பத்திரிகை பற்றிய அனுபவத்தை சொல்லுங்க.
3: நான் படித்த பத்திரிகை வந்து ஈழநாடு தினகரன். அதுகள் தான் இலங்கையில படிச்சது. வீரகேசரி அதுகள் எல்லா தகவல்களும் வரும் கொள்ளும் படிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு கலகலப்புன்ற ஒரு பத்திரிகை வந்துச்சு. தீசன் இங்க இருக்குது, இனிமேல் தீசன் இங்க இப்ப கேந்திராவில இருக்குது. அவைட்ட வந்து சின்ன முனிசிபாலிட்டிய பகுதிகள் எல்லாம் இருக்கும். ஓ கலகலப்பு. ஓ மற்றது மித்ரன் என்ற பேப்பர் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தது கொண்டது. அது ஆனா ஆனந்த விகடன் அதுகள் குமுதம் அதுகள் அந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கங்கள் இருந்துச்சு கொண்டுச்சு. அந்த அம்பி மாமா கதைகள் அதுகள் எல்லாம் வரும். அதுகள்லாம் படிச்ச ஞாபகங்கள் இருக்குது. பிறகு இங்க வந்து மெட்ரோ பேப்பர்கள் இருக்கு தனியா, அதுகள் அந்த ஃப்ரீயா கொடுக்குற பேப்பர்கள் வச்ச பழக்கம் இருக்குது. இப்ப ஒண்ணு மாற்றிக்கிறீங்க இந்த தகவல் எல்லாம் நீங்க தாரீங்க தானே நியூஸ்லயே. இனி கேட்டும் என்ன பெரிய சிரமான படிக்க பேப்பர் வாசிக்கிறீங்க அப்ப
2: அப்படியா? கேட்டும் என்ன பிரியோசனம்?
3: கேட்டும் என்ன பிரியோசனம்? பேப்பரை வாசிக்கிறீங்க, பாட்டை மாத்திரம் கேட்டுட்டு போறது அதுதான்
2: நல்லது. பாடல் கட்டி மகளுங்கள் நன்றி.
3: வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில் கபலனுடைய வரிகளில் சீற்றீராம் மற்றும் சுனிதா சாரதி குரலில் ஒலிக்கும். நேரம் 6:58.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி வாசிப்பது ரஜி கிருபா. கனேடிய தூதுவர் இசபெல்லா மார்டின் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையிலான முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இணையதளம் ஊடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் பெண் ஒருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 9 நாள் அரசுமுறை பயணமாக கரீபியன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். கனடாவின் வறுமை வீதம் 11% தொடர்வதாக கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த 2 போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோரை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் நாளை கூட்டாக சந்திக்க உள்ளனர். காலி சிறைச்சாலை வளாகத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் பலத்த பாதுகாப்புடன் 6 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை தொடங்குகின்றது. காலை 11 முதல் முடிவுகள் வெளியாகும். ஆட்சியை பிடிப்பது யார் என்பதில் பிற்பகலில் தெரிய வரும். மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அமெரிக்காவின் சாகினா வேவி ஸ்டேட் பல்கலைக்கழகத்திடம் இருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார். ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் நகரங்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர்.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 12 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 9 காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 40% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 9, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 9, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 13, செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 15 காணப்படுகின்றது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
0: தமிழ் HD.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் 9 மணி வரை இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படுகின்றது. அதாவது, இன்று வந்து உலக பத்திரிகை தினம். ஆகையால் நீங்கள் முதன் முதலில் படித்த பத்திரிகை பற்றிய உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதே ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை 5 பாடல்கள் உங்களுக்கு தரப்படும். 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்களும் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாடல் தெரியும்?
1: பாடல் வந்து விடுதலை பாகம் காட்டு மல்லி.
0: காட்டு மல்லி நல்ல ஒரு பாடல். இந்த திரைப்படம் நீங்க பாத்தீர்களா? நல்ல திரைப்படம்.
1: வகுப்பு நடக்கிறாரு, போய் வந்து
0: நாங்கள்
1: அத வண்டித்தான் படிக்கிறாரு. அப்ப குளிக்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம்,
0: எல்லாரும்
1: வாசிக்க வேணும்.
0: வாசிக்க வேண்டும்.
1: ஆமா, அப்ப நல்ல சூழ்நிலை, நல்ல நல்ல வாசிக்க நல்லா இருக்கும்.
0: இளையராஜாவுடைய வரிகள் வந்த பாடல். இளையராஜா மற்றும் அனன்யா பட்கோரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 7:13.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available. Pradhi
3: Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155.
0: 416-268-0155.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வெளியில போகலாம் வந்து
1: என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு சண்டக்கோழி படத்தில் இருந்து தாவணி போட்ட தீபாவளி.
1: தாவணி போட்ட தீபாவளி, விஜய் ஜெயசுதாஸ் ஸ்ரேயா கோஷலின் குரலில் வர பாடல். அத்துடன் நீங்கள் முதன் முதலில் படித்த பத்திரிகை பற்றி உங்களுடைய அனுபவம்.
2: நாங்கள் முதலாக பார்த்து வீரகசிரி படிச்சிருக்கிறோம். மற்ற புக்குகள் வந்து வேறும் எங்களோட வாசக சாலைக்கு எங்களோட கடை தான் வந்து கடையில் உணர்ந்து சிடிபி பஸ்ல கொண்டு போட்டுட்டு போவாங்க தந்துட்டு, நாங்க கொண்டு வாசாலையில போடுறது, போட்டுட்டு புற பின்னேரா எல்லாம் எடுத்துட்டு வர்றது. நாங்க இங்க நியூஸ்ல வாசிக்கிறது பெரும்பாலும் என்ன, மற்ற பேப்பர்ல வார நடிகர் படத்தை வெட்டி எடுக்கிறதால் முக்கியம்.
1: வாசிக்கிறத
2: விட படங்கள் வெட்டி எடுப்பதான் முக்கியம். நடித்தது என்ன படம், அந்த கதை சுருக்கம் எல்லாம் போடுவாங்க, அதுகளைத்தான் அந்த நேரம் படிச்சு நாங்க. ஆனா புறவிட்டு போனது புற எங்கட வரலாறு அதுகள் அந்த ஈழ நாடு குளியன் மற்ற இந்த பத்திரிகை வரும்போது நாட்டுல இந்த நடச்சு போகுது பார்த்தோம். அப்புறம் அப்படியே இந்தியாவுக்கு போயிட்டேன். போட்டு அப்புறம் அங்க தெரியாத அங்க ஒரு டீ கடையில பேப்பர் கிடக்கும், டீயை வாங்கி குடிச்சிட்டு பேப்பரை படிச்சுட்டு போக வேண்டியது நாட்டு நடப்பை கேட்டுட்டு கூடதான் அந்த காமெடி அதுலாம் போக வரும். அது சின்ன சின்ன இதுல வந்து அங்க இந்தியாவில கூட பத்திரிக்கை
1: தானே,
2: எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு அங்க டைம் பத்தாது.
1: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து விஜய் ஜெயசுதா ஸ்ரேயா கோஷல் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:22.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் காசி இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: எனக்கு இந்த பாட்டு கேட்கறதுனால இந்த நல்ல பாடல் எனக்கு பிடிச்ச பாடல். ஊமமடிகள் இருந்து கண்மணி நின்று தொடங்குது.
1: கண்டிப்பா இந்த பாடல் வந்து சுரேந்தர் மற்றும் சசிரேகாண்ட குரல்ல வந்த பாடல்.
2: நல்ல பாடல்.
1: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 7:27 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஓ வணக்கம், நான் நம்பி அழைக்கிறேன்.
3: எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள்?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
4: ஓகே ஓகே அம்மா,
3: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
4: பாட்டு வந்து கண்ணன் வருவானிலிருந்து காட்டுக்கு பூக்கள் சொந்தம்.
3: காட்டுக்கு பூக்கள் சொந்தம், யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் சொந்தம். அப்படியா?
4: எனக்கு மட்டும்தான் புறம், என்னோட எல்லாருக்கும் பெறும்.
3: அப்படியா? நன்றி.

0: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன. 3964
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வாஜி, நான் இந்த பவான் வேகம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறோம்.
2: வான்கூவர்ல சரியான வெயில்?
3: ஓ, நல்ல ஓகேயா இருக்கு. இது இது வந்து 26-28 நிக்குது, பயங்கர ஓகேயா இருக்கு.
2: சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு வந்து தாஸ் படத்துல இருந்து வா வா அந்த பாட்டு, வராடிக்கு போ அந்த பாடு.
2: அந்த பாடு சங்கர் மகாதேவன் மகாலட்சுமி பாடி ஒரு பாடு,
3: அது மசாலா பாடத்தான கேட்போம்.
2: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி ராஜி.
2: நன்றி.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க ஜெயா?
5: ஓ, நல்ல சுகமா இருக்கேன்.
4: எப்படி இருக்கு நார்வே காலநிலை எல்லாம்?
5: இன்னைக்கு கொஞ்சம் சாதாரண மழை வந்தது இல்லைங்க, ஆனா இப்ப அழகா இருக்கு. காலையில எட்டுல நிக்குது, நல்லா இருக்கு. நாளைக்கும் கொஞ்சம் மழைன்னு போட்டு வைக்கணும். நானா வேலை எட்டு தான் நிக்குது, பரவாயில்ல. நல்ல காலநிலை,
4: நல்ல காலநிலை. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
5: பாடல் கோவில்ராமன் பாசன் திரைப்படத்துல இருந்து காதல் வந்ததும் கன்னியின் உள்ளம்.
4: அந்த பாடலுடன் நீங்கள் முதன் முதலில் படித்த உங்களுடைய பத்திரிகை அனுபவத்தை சொல்லுங்க பாபா.
5: ஓ, அது வந்து நான் முதன்முதல் படித்தது ஈழநாதான். பிறகு கூடுதலாக தான் படிச்சிருக்கேன். வீரகேசரியெல்லாம் விடக்கல படிக்கிறது. எங்களுக்கு என்னென்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் பக்கத்து வாசியதாலே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. நாங்க என்ன செய்யறது, விளையாட்டுத்தனமா படங்களை வெட்டி கொண்டு போயிடுவோம். உங்க காந்தி என்ன சொன்ன மாதிரி படங்களை வெட்டி போவோம். பிறகு பெரியவங்க அதுல இருந்துட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்களுக்கு யாராவது ஒருத்தன் போட்டு கொடுத்துருவாங்க. 3-4 பேர் சேர்ந்து தான் போவோம். போய் வெட்டிட்டு போனா ஒருத்தன் யாரோ வந்து போட்டு கொடுத்துருவான். பிறகு வந்து அண்ணா பின்னரும் கூப்பிட்டு போட்டு, இங்க நீ தானே இதுல இருந்து படி நீண்டு கூப்பிட்டு கரெக்டா பிடிச்சிருவாங்க. பிறகு ரெண்டு பேச்சு வந்து விடுவாங்க பெரியவங்க. அப்ப அதோட அதர் நல்ல அனுபவங்கள், பழைய நினைவுகளை கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய பேப்பர்கள் படிச்சிருக்கேன், நிறைய பேப்பர்கள் படிச்சிருக்கேன். அந்த இதான் முதன்முதல் படிச்ச பேப்பர் இதுதான்
4: முதன் முதலில். ஆமாம், அதுக்கு பிறகு நிறைய படித்திருப்பீர்கள்.
5: ஓமாம், நிறைய பேப்பர் படிக்கிறேன். அது நாங்க இந்த மேலோட்டு மாசம் நான் சலையங்கத்துல தானே படிக்கிறது. எங்கடா ஐயா எல்லாம் இருக்கு, பேப்பர் எடுத்துன்னா அந்த கடைசியில சின்ன சின்ன விளம்பரம் போடுவாங்களோ, அது வரைக்கும் அப்படியே படிச்சு பாடமாக்கிடுவாங்க. என்ன நமக்கு எல்லாம் அவ்வளவுக்கு தெரியறா, கொஞ்சம் படிச்சுட்டு ஓடிடும்.
4: இப்ப நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து தமிழ் நியூஸ் பேப்பர் எல்லாம் வருமா?
5: ஓ, நாங்கள் இது வர்றது இங்க வந்து நாங்க இருக்கிற இடத்துல எடுக்கல. அது நாங்க என்ன செய்யறோம், ஆன்லைன்ல எடுத்து பாப்பேன். இப்ப இன்டர்நெட்ல பாக்கணும்னு எடுத்து பார்ப்பேன். மற்றபடி கடையிலுக்கு போயிடலாம். என்ன, நாங்க இருக்கிற வேறு இடத்துல கடை இருக்கிறது 1 மணிச்சாலும் 1.5 மணிச்சாலும் போகணுமா? அது ரெண்டு கடை தான் தமிழ் கடை இருக்கு. எங்களுக்கு இங்க தமிழ் கடையில கூட உங்களோட நாடு மாதிரி இல்லை. சென்னை இப்போ ஒரு கடை திறந்தீங்கன்னா 3 கடை தான் மொத்தமா தமிழ் கடையே இருக்கு. இங்க ஒரு இடம்
4: பாத்தீங்கன்னா,
5: அப்ப அதுகிட்ட இருந்துட்டு தான் போனா அப்படி எதுவும் இருந்தா வேண்டிட்டு வருவோம். புத்தகங்கள் வந்துடலாம், கதை புத்தகங்கள் இதெல்லாம் வைப்பினோம். இப்ப இந்தியாவில இருந்தெல்லாம் கூட அந்த புத்தகங்கள் எடுத்து வைப்பினோம், அதுகள் பாக்கலாம். மற்றது பேப்பர்கள் குறைவு, ஊர்ல இருந்து எடுக்கிற குறைவு. இருந்துட்டு அதில் எடுத்து வைக்கிறது போனா அதுல பாத்துட்டு வருவோம். மற்றபடி குறைவு, மறுபடி நாங்கள் ஆன்லைன்ல பாக்கலாம்.
4: அந்த வசதி இப்ப இருக்கிறது இல்ல?
5: போமாம், அந்த வசதி இருக்கிறதாலே இப்ப நல்ல, அதான் அன்றைக்கு முன் நான் நேற்று சொன்ன நல்ல விடயங்களை நாங்கள் தேர்வு செஞ்சு பார்த்தா எங்களுக்கு இப்ப வந்த நவீன காலமும் உதவியா தான் இருக்குது.
4: கண்டிப்பா
5: பழைய நினைவுகளை கொண்டு வந்தீங்க, நன்றி உங்களுக்கு.
4: நன்றி. இந்த பாடல் வந்து ஜேசுதாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:47.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் பன்கோலந்து குணம். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். வானொலி கேட்போம், பாட்டு போனா போல ஒரு பாட்டு கேட்போம். நாயன் படத்தில் இருந்த அந்திமலை என்ற பாட்டை கேட்போம்.
1: ஆமாம், முதன்முறை இன்றுதான் நான் உங்களுடைய குரலை கேட்டிருக்கிறேன். நீங்கள் அழைத்தமைக்கு மிக்க நன்றி, தொடர்ந்து அழையுங்கள்.
2: ஓ, இன்றைத்தான் நானும் முதல் தடவை உங்களோட இந்த வானொலிக்கே வந்திருக்கிறேன்.
1: நன்றி உங்கள் வருகைக்கு.
2: நன்றி.
1: ஆமாம், உங்களுடைய பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் மகாராஜன் மற்றும் சுசீலா குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:53.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். கண்ணம் பேசுற, நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்லமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: பாடல் பூவெல்லாம் கேட்டுப்ப திரைப்படத்துல இருந்து அந்த சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என்ற பாட்டு. அந்த பாட்டு,
1: அந்த பாடல் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.